நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 21 நாள், ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ஸ் கும்பகோணம் பண்பலை, 101.6 மெகாஹெர்ஸ் வேலூர் பண்பலை, 100.4 மெகாஹெர்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:51.

0: தரும்.
1: ஒருவனுக்கு மனம் பொருந்தாத உட்பகை தோன்றினால் அது அவனது உறவு சுற்றத்தையும் பொருந்தாமல் செய்து பல துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 884 அதிகாரம் உட்பகை.
0: மனம் மானா உட்பகை தோன்றின் இனமான பலவும் தரும்.
1: ஒருவனுக்கு மனம் பொருந்தாத உட்பகை தோன்றினால் அது அவனது உறவு சுற்றத்தையும் பொருந்தாமல் செய்து பல துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 884 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டோம். நிகழ்ச்சி நிரல் நீர்கள் இனி இந்த அலைவரிசைகளில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறியலாம். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குழந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு,

0: 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி இடம்பெறும். தமிழமதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, முடநீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 இடம்பெற கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:02-8:30 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 9 இசை பெட்டகம், தஞ்சாவூர் TM தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் TK மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் செந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். TV சுகன்யா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு, பெண்கள் ஆண்டுக்கு 1,00,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வணிக வரி ஆய்வாளர் எஸ் பொன்னுதரை அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகாலம் கேட்கலாம். 12:40 இசை பயிற்சி, பரிபாலனை புரி என்ற பாபநாசம் சிவன் பாடல், ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மிணி ரமணி அவர்கள், மாணவர்கள் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். ஹேமாவதி ராகம் ஆதி தாளம், 2:55 வானிலை, 3 விடுமுறை விருப்பம், 4 நாடகம் வடு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜே மெட்டல்டா விமலா அவர்கள். 5 குட்டீஸ் நேரம், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் எம் விஷ்ணு. 5:30 கிராமிய தென்றல், டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 7 திரை கானம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன். நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கத்திற்கு பின் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10 பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6 வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு

0: வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரைட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:15. நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நேர்களை, இந்த அலைவரிசைகளில் இன்று இரவு

0: இந்த நொடி நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நேர்களை, இந்த அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி, 7:30 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில், 7:32 ரெயின்போவிலும், மதியில 760 கிலோஹெர்ட்ஸிலும், 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மற்ற நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம், அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள், பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் அ ஜாக்குலின் வினோ அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05-9:15 திரைகானம் கேட்கலாம். 10:00 ரவி வாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, பண்டிட் கைலாஷ் சந்த் சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நேர்களை, 101.4 FM ரெயின்போவில் இன்று காலை 8:10 விம்பிள்டன் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒளிப்பதிவு இடம்பெறும். 9:02 ரெயின்போ ஆப், 10:02 கெட் செட் கோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் குறித்த நேர்களின் கருத்துக்கள். 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டல் இன்று காலை 11:30 மல்லேபுதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் மயிலாப்பூர் கேசரி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். பிற்பகல் 1:10 இசை மலர், MS பத்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். CV கிருஷ்ண சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், R ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 5:00 அரங்கிசையில் S ராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும். சேர்த்தலை R அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Mehvash Fatima. Prime Minister Narendra Modi inaugurated CG Semi's state-of-the-art outsourced semiconductor assembly and test plant in Sanand, Gujarat yesterday. The event was attended by Union Minister Ashwini Vaishnav and Gujarat Chief Minister Bhupendra Patel, along with global tech leaders. Developed with a massive investment of over 7,500 crore rupees, the advanced facility will have an annual production capacity of up to 5 billion semiconductor chips. Addressing a large gathering, Prime Minister Modi said that the CG Semi OSAT facility in Sanand will not only strengthen the domestic chip manufacturing ecosystem but also boost technological self-reliance and elevate India's position in the global semiconductor value chain.
2: Aaj ka ye karyakram is baat ka pramaan hai ki Bharat jo thaan leta hai wo karke dikhata hai. 5 साल पहले भारत ने संकल्प लिया था कि देश को सेमी कंडक्टर हब बनाएंगे. हम डिजाइन इन इंडिया, मेक इन इंडिया के मंत्र को लेकर आगे बढ़े और आज देश के तीसरे सेमी कंडक्टर प्लांट में भी चीप पैकेजिंग का कॉमर्शियल प्रोडक्शन शुरू हो रहा है.
1: The Prime Minister also said the Sanand plant is geared to produce 20 crore chips annually. He congratulated CG Semi on setting an ambitious future target of scaling production to 500 crore chips per year.
2: Mujhe bataya gaya hai ki abhi yahan se har saal 20 crore chips niklegi. Aur mujhe bataya gaya aap sabhi yahi nahi rukne wale hain. Aapne har saal 500 crore chips ka laksh rakha hai. यानी हर दिन 1.5 करोड़ से ज्यादा. मेरा पक्का विश्वास है कि आप उसे बहुत जल्द हासिल

0: करके रहेंगे।
1: Earlier, Prime Minister Modi inaugurated and laid the foundation stone for development projects worth over 1,05,000 crore rupees in Rajasthan, marking a major push to infrastructure, energy, transport and employment generation in the state. During his day-long visit, the Prime Minister inaugurated the new terminal building at Jodhpur Airport. Thereafter, he dedicated the country's most modern greenfield refinery cum petrochemical complex to the nation in Pachpadra in Balotra district, which is an industrial processing plant built from scratch on undeveloped clean land. He also inspected the refinery's state-of-the-art control room, interacted with engineers and technical experts, flagged off fuel tankers and virtually laid the foundation stone for Jaipur Metro Phase 2. The monsoon session of Parliament will commence on 20th of this month. It will continue till 13th of August. Parliamentary Affairs Minister Kiran Rijiju informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the monsoon session of Parliament from 20th July. Mr. Rijiju said the session will focus on meaningful debate, discussion and decisions on issues of national importance. External Affairs Minister Dr. S. Jaishankar will be on an official visit to Qatar, Bahrain, Kuwait and Oman from today till 10th of this month. During the visit to these countries, Dr. Jaishankar will be meeting with his counterparts and the leadership. After his visit to Oman, Dr. Jaishankar will visit New York on 13 July to launch India's official campaign for the UN Security Council tenure 2028-29. He will then attend the third India-EU Trade and Technology Council meeting and interact with his European Union and Belgian counterparts in Brussels on 14th and 15th July. Union Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri has said that ethanol is not a new concept and has been in use for over a century. Addressing a gathering in Rajasthan, Mr. Puri said that the government welcomes constructive criticism of the government's biofuel blending program and assured that the government will incorporate suggestions into its work and make the necessary corrections. Mr. Puri also said that the idea of ethanol blending in India was first initiated during the previous Congress-led government. In the FIFA World Cup, Morocco stormed into the quarterfinals with a commanding 3-0 victory over Canada in Houston, Texas today. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10.
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
4: நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் திருவள்ளுவர். மனிதன் என்பவன் மற்றவர்களுடன் கூடி பேசி மகிழ்வுடன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ முடியாதவருக்கு பரந்த இந்த உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்றார் திருவள்ளுவர். இன்னொரு குறளில் நிலம் என்னும் நல்லாளின் நகையை கூறுகின்றார். நிலத்தை மட்டும் வைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பவர்கள் தம்மிடம் எதுவும் இல்லை என்று வருந்துகிறார்கள். அவர்களை கண்டு நிலம் என்னும் நல்லாள் சிரிப்பதாக கூறுகின்றார் வள்ளுவர். இளமென்று அசை இருப்பாரை காடின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பது திருக்குறள். ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மை கொண்டது சிலப்பதிகாரம். அதில் ஒரு காட்சி, கோவலனுடன் கண்ணகி மதுரை மாநகருக்கு செல்லுகிறாள். பூம்புகாரை தாண்டுவதற்கு முன்னமே அவள் பாதங்கள் நுந்தன, பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் எவ்வளவு தூரத்தில் மதுரை இருக்கிறது என்று கேட்கின்றாள். இருங்கொடி நுசுப்போடு இணையடி வருந்தி நரும்பள் கூந்தல் குறும்பல உயிர்த்து உயரா கிளவியின் முள் எயிறு இலங்க மதுரை மூதூர் யாதன என்று கேட்கின்றாள். கண்ணகி கேட்டதற்கு விடையாக கோவலன் கூறுகின்றான், 6-5 அகநாட்டும்பர் நாரைங் கூந்தல் நனித்தனனக்கு என்று சொல்லி சிரிக்கின்றான் கோவலன். 6-5 அதாவது 30 காதங்கள் என்பதை மறைத்து 5 அல்லது 6 காதங்கள் என்று கண்ணகிக்கு ஆறுதலாக கூறி அவன் சிரிப்பதாக ஒரு நகைச்சுவை ஓவியத்தை வரைந்து காட்டுகின்றார் இளங்கோ அடிகளார். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் திருத்தக்க தேவர் வரைந்து காட்டும் ஒரு காட்சியும் நகைச்சுவைக்கு மாட்சியாகும். பழிப்போக்கன் ஒருவனுக்கு சீவகன் அறிவுரை கூறுகின்றான், அகப்பற்றை நீக்காமல் வேள்வி

0: செய்வதாலோ விரதம் இருப்பதாலோ பயன் இல்லை என்று கூறும்போது அங்கே நகைச்சுவை தெரிகின்றது. ஓங்கிய மரத்தில் தங்கும் வௌவால் தலைகீழாக தொங்குகிறது. அது அயலில் கிடக்கும் பழத்தை தின்கிறது. அதனால் அதற்கு வீடு பேறு கிடைக்குமா? அதுபோல துறவிகள் உரிகளில் தலைகீழாக தொங்குவதாலும் பழங்களை உண்பதாலும் வீடு பேறு அடைய முடியாது என்று கூறுகின்றான் சீவகன். தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் துய்ப்பனில்லா பாங்களா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கு எண்ணின். ஓங்கு நீன் மரத்தில் தூங்கும் முன் சிறை ஒடுங்கள் வாவல் பாங்கரிற் பழங்கள் துய்ப்ப பழவினை பறியுமன்றே என்பது சீவக சிந்தாமணி பாடல். காவிய கவிஞர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் எப்படி நகைச்சுவையை கையாளுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். புலவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு தனிப்பாடல்கள். அவற்றிலும் நகைச்சுவை இடையோடும் சில பாடல்களை காணலாம். குறிப்பாக காளமேக புலவர் பாடிய பாடல்கள் மிகச்சுவையானவை. ஒரு முறை காளமேக புலவர் கோடை நாளில் தெருவில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அந்த நேரம் மோர் விற்றுக்கொண்டு ஒரு பெண் அந்த வழியே சென்றாள். உடனே அவளை அழைத்து அவரிடம் மோரை வாங்கி குடிக்கின்றார் புலவர். அந்த மோர் அவருக்கு நிறைவாக இல்லை. உடனே ஒரு பாடல் படிக்கின்றார். எப்படி? வானில் இருக்கும்போது நீ மேகம் என்று பெயர் பெற்றாய், மண்ணுலகை சேர்ந்தபோது நீர் என்று பெயர் பெற்றாய், இந்த ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்று பெயர் பெற்றாயே என்று கிண்டலுடன் பாடுகின்றார். அந்த பாடல் இதுதான். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்து உறும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முளையார் ஆய்ச்சியற்கை வந்ததன் பின், மோரென்று பேர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே. நாளும் சிரிப்போம், நலமாய் வாழ்வோம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு நகைச்சுவை பகுதிகளை படித்தோ காட்சியாக பார்த்தோ மகிழ்வோம், அக மலர்ச்சி அடைவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி இந்த இனிய காலை வேளையில் வழிபாடு நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள், இறையை உணர்வோம் இசையோடு. முதலில் ஒலிக்கிறது சோபனா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:33. சென்னை மதியில் 820 கிலோஹெர்ட்ஸ் கும்பகோணம் பண்பலை, 101.6 மெகா ஹெர்ட்ஸ் வேலூர் பண்பலை, 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வழிபாடு. நிகழ்ச்சியில் நாம் அடுத்து எம் எம் யூசுப் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: ஒலிதந்த பாடலுடன் நிறைவு பெற்றது வழிபாடு நிகழ்ச்சி. நேரம் 6:35 ஆகாஷ்வாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, உயிர்ம வேளாண்மையில் மண்வளத்தை அதிகப்படுத்தலாம். இதற்கு பசுந்தால் உரமிட வேண்டும். பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கை பூண்டு, சீமை அகத்தி, தட்டை பயிறு, பில்லிப்பயிறு போன்றவற்றை பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூ பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தால் உரமிடுதல் ஆகும். பசுந்தால் உரப்பயிர்கள் பயிறு வகை பயிர்கள் குடும்பத்தை சார்ந்தவையாகும். இவை ரைசோபியம் பாக்டீரியாவின் உதவியுடன் காற்றில் உள்ள தலைச்சத்தை வேர்முடிச்சுகளில் சேமிக்கின்றன. அவற்றை மண்ணுக்குள் மடக்கி உழுவதால் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் 16 முதல் 32 கிலோ தலைச்சத்து கிடைக்கிறது. தலைச்சத்து மட்டுமல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் அங்கக கரிமச்சத்தையும் மண்ணுக்கு அளிக்கிறது. பசுந்தால் உரப்பயிர்களை பயன்படுத்த முடியாத சூழலில் பசுந்தலை உரப்பயிர்களான புங்கம், வேம்பு ஆகியவற்றின் இலைகளை சேகரித்து மண்ணிலிட்டு மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்கச் செய்யலாம்.
1: நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். உள்ளங்கையை தண்ணீரில் நனைத்து பின் நாற்றங்காலில் 12 இடங்களில் பயிர்களின் மேல் கையை கொண்டு செல்ல வேண்டும். 12 முறைகளில் இலைப்பேனின் எண்ணிக்கை 60 கடந்துவிட்டால் தயாமித்தாட்சம் 25%, நனையும் குறுனை ஹெக்டருக்கு 100 கிராம் தெளிக்க வேண்டும். தெருவிளக்கிற்கு அருகில் நாற்றங்கால் அமைக்கக்கூடாது. ஓர் ஏக்கருக்கு 6 லிட்டர் என்ற அளவில் மண்ணெண்ணெய் பயன்படுத்தி கூண்டு புழுவை கட்டுப்படுத்தலாம். இளம் பயிர்களின் குறுக்கே கயிறை போட்டு இழுத்தால் கூன்வண்டுகள் நீர்

0: விழுந்துவிடும். இலை மடக்கு புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா கைலோனிஸ் முட்டை ஒட்டுண்ணிகளை பயிர் நடவு செய்து 37, 44 மற்றும் 51 நாட்களில் மொத்தம் 3 முறை ஒரு ஹெக்டருக்கு 100,000 முட்டை ஒட்டுண்ணிகள் என்ற அளவில் விட வேண்டும். நடுவதற்கு முன் நாற்றுகளின் நுனியை கிள்ளி குருத்துப்பூச்சி முட்டை குவியல்களை அழிக்க வேண்டும்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, ஐந்திலை கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஐந்திலை கரைசல் தயாரிக்க வேப்பிலை, ஊமத்தை, நொச்சி, எருக்கு, சோற்று கற்றாழை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு இந்த ஐந்திலை கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கலவையை 10%, அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் ஐந்திலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம். பூச்சி நோய் தாக்குதல் வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் 3G கரைசலை பயன்படுத்தியிருந்தால் அடுத்து 15 நாட்கள் கழித்து இந்த கரைசலை பயன்படுத்தலாம். இரண்டையும் ஒன்றாக கலந்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வதனால் பயிர் கருகிவிடும் அபாயமும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கரைசல்களுடன் எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை உரங்களையும் கலந்து தெளிக்கக்கூடாது. இது பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கிறது.
0: விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள் இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள் நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: வண்ண மீன் வளர்ப்பு என்பது நன்னீர்ல மீன் வளர்ப்பு முறைகள்ல ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு. இந்த மீன்களை இனப்பெருக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. ஒரு குட்டியிட மீன்களை வந்துட்டு முதல்ல வளர்த்து அதோட தொழில்நுட்பத்தை நன்கு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையிட மீன்களை வளர்க்க வேணும்.
3: அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் அ ஜாக்யுலின் வினோ அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, அசோலாவை நெற்பயிரோடு வளர்க்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல் நட்ட 1 வாரத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் 400 கிலோ முதல் 500 கிலோ வரை அசோலாவை விட வேண்டும். நெற்பயிரோடு சேர்ந்து நன்கு வளர்ச்சியடைந்து 15 முதல் 25 தினங்களில் 4,000 முதல் 5,000 கிலோ வரை மகசூல் கொடுக்கின்றது. நெற்பயிருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்து விட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை 2வது களை எடுக்கும்போது

0: போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம்

0: போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள்.

0: அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000+ அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூடம் மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி.

0: சூழல் அறிவோம்.
1: அறிவியல் வளர வளர அற்புதமான செய்திகள் நமக்கு ஊக்கத்தையும் எழுச்சியையும் தருகின்றன. சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதில் சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்பு உலகெங்கும் 220 கோடி ஏக்கர் நிலத்தை மறுபடி காடாக ஆக்க முடியும் என்று கண்டிருக்கிறது. இது மனித குலம் வெளியிடும் கார்பன் நச்சு புகையில் 2 மடங்கை உறிஞ்சிவிடும். அதாவது மனித குலம் பிழைத்து தழைத்து வாழும். சூரிக்கை சேர்ந்த விஞ்ஞானிகளின் இந்த கண்டுபிடிப்பு எந்தெந்த பகுதியில் என்னென்ன மரங்களை நடலாம் என்பதையும் பரிந்துரைக்கும். உலகெங்கும் உள்ள 1,40,000 தோட்ட உரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்து உலகளாவிய விதத்தில் பசுமை தோட்டங்களை அதிகரிக்கும் திட்டத்தில் ஈடுபட்டிருப்பதும் இன்னொரு நற்செய்தியாகும். இதன் மூலம் அருகி வரும் இனங்களான தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் அழிவது தடுக்கப்படுவதோடு மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதாகவும் அமையும். பசுமையான காடுகளும் தோட்டங்களும் அதிகமாக ஆக வளிமண்டல மாசு குறையும், தட்பவெப்பநிலை சீராக அமையும், அத்துடன் நீர்வளம் அதிகரிக்கும். மழைக்காலத்தில் இவை நீரை உறிஞ்சி நிலத்தடியில் சேமிப்பதால் ஆண்டு முழுவதும் நன்னீர் கிடைக்கும், வெள்ளப்பெருக்கையும் தடுக்கும். நகரில் ஆங்காங்கே பூங்காக்கள் அமைவதால் நகரின் உஷ்ணநிலையில் 1 டிகிரி சென்டிகிரேட் குறைய வாய்ப்புண்டு. அத்துடன் ஒலி மாசும் குறையும். ஒலி பிரதிபலிப்பது குறைந்து சுமார் 3 டெசிபல் முதல் 8 டெசிபல் வரை ஓசை குறையும். இதனால் அதிக ஓசையினால் ஏற்படும் உடல் கோளாறுகள் நீங்கும். ஆங்காங்கே பூங்காக்களும் தோட்டம்

0: மரங்களும் இருப்பதாலும் நகர்ப்புறங்களை ஒட்டி காட்டு வளம் ஏற்படுவதாலும் மனதிற்கு இனிமையுடன் கூடிய சுகம் ஏற்படும். மன அழுத்தம் குறையும். உடலுக்கு தேவையான ஓய்வு ஏற்படும். மனோவியாதிகள் குறையும். அத்துடன் நமக்கு தேவையான கீரைகள், கறிக்காய்கள், பழங்கள் ஆகியவையும் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்படும். தோட்டங்கள் ஒரு நகரின் ஜீவ நாடி என்றே சொல்லலாம் என்பதால் வீட்டு மாடியில் தோட்டம், வீட்டை சுற்றி தோட்டம் என வாய்ப்பு உள்ள அனைவரும் இதில் ஈடுபடலாம். உலகெங்கும் பெருகி வரும் ஊக்கமூட்டும் இந்த பசுமை கலை பரவட்டும். சுற்றுப்புறம் மாசின்றி ஆரோக்கியமான வாழ்வை அனைவருக்கும் நல்கட்டும்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
2: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
0: வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 4.4 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 28.7 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.5 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவாகியுள்ள ஈரப்பதம் 72%. சென்னை மீனம்பாக்கம் மாநில ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், இது 4.3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ். பதிவாகியுள்ள ஈரப்பதம் 63%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. இலக்குக்கும் அதை சாதிப்பதற்கும் இடையில் பாலமாக இருப்பது நாம் கடைபிடிக்கும் ஒழுக்கம் மட்டுமே என்கிறார் அன்னை தெரசா. இலக்குக்கும் அதை சாதிப்பதற்கும் இடையில் பாலமாக இருப்பது நாம் கடைபிடிக்கும் ஒழுக்கம் மட்டுமே. புத்தம் புது காலையில் தொடர்வது.
3: உரிமை குரல்.
4: நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
5: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது ஒரு அத்தியாவசியமான சட்டம். அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டம். நம் வாழ்க்கையில நம்ம பல பொருள்களை விலை கொடுத்து வாங்குறோம், பல சேவைகளை விலை கொடுத்து நம்ம உபயோகிக்கிறோம். இப்படி விலை கொடுத்து பொருட்களை வாங்கினாலோ அல்லது விலை கொடுத்து சேவைகளை உபயோகித்தாலோ நம்ம நுகர்வோர் அப்படின்னு கருதப்படுவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதில் நுகர்வோர்களுக்கு 6 உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவை யாவின்? பாதுகாப்பு உரிமை, தெரிந்து கொள்ளும் உரிமை, தேர்வு செய்யும் உரிமை, கேட்டறியப்படும் உரிமை, குறைத்தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி உரிமை. இந்த 6 உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 6 உரிமைகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல ரைட் டு சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு உரிமை. நம்ம உடலுக்கும் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்தான அல்லது அபாயகரமான பொருட்களை நமக்கு விற்கக்கூடாது. இந்த மாதிரி ஆபத்தான பொருட்களையோ அபாயகரமான பொருட்களையோ சேவைகளையோ நமக்கு வித்தனா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ரைட் வயலேட் ஆகிறதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்.

இப்ப உதாரணமா நம்ம பல்வேறு பொருட்கள், உணவு பொருட்களை வாங்குறோம். நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், மெடிசின்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இப்போ ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாமே பொருட்கள், இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக அவங்க குறிப்பிட்டிருக்கணும். இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் ஆபத்தான கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய இப்போ கலந்து விற்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு உடலுக்கும் உயிருக்கும் அபாயகரமாக இருக்குது. இதுக்குன்னே தனி சட்டமெல்லாம் இருக்குது. ஃபுட் அடல்ட்ரேஷன் ப்ரிவென்ஷனுக்காகவே ஆக்டெல்லாம் இருக்குது. அதை தவிர இந்த மாதிரி ஆபத்தான கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு கலந்து நம்மளுக்கு விற்று நம்ம அதை உண்டு நம்மளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இது வந்து நம்ம ரைட் டு சேஃப்டியை வயலேட் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக நுகர்வோர் நீதிமன்றங்களில் நம்ம வழக்கு தொடர்ந்து நம்ம நஷ்ட ஈடு கேட்கலாம். நம்ம இன்னும் நிறைய ஹேர் டை, ஹேர் ஆயில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். அதனால் இந்த

நம்ம வழக்கு தொடர்ந்து நம்ம நஷ்ட ஈடு கேட்கலாம். நம்ம இன்னும் நிறைய ஹேர் டை, ஹேர் ஆயில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆபத்தாக கூட இருக்கலாம். அதனால் இந்த ரைட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, பாதுகாப்பு உரிமை. ஒரு வழக்கு விவரம் ஒன்று பார்க்கலாம். பஞ்சாப் மாநிலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு தனியார் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறாரு. விலை கொடுத்து அவர் வந்து அந்த டிக்கெட் வாங்குறாரு. அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் எல்லா ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காரு ஃபேமிலியோட. அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்லைடு கேம், அதை வந்து யூஸ் பண்ணுறாரு. வாட்டர் ஸ்லைடில் சறுக்கி வரும்போது அந்த சைடில் இருக்கிற ரெய்லிங்ஸு கட் ஆகிடுது, அவர் கீழே உழுந்துடுறாரு. உழுந்த உடனே அவருக்கு முதுகு எலும்பு, ஸ்பைனல் கார்டில் பலத்த காயம் ஏற்படுது, பராலிட்டிக் அட்டாக் வருது. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, அசைவு இல்லை. அங்கே உடனே எமர்ஜென்சிக்கு யாருமே அட்டெண்ட் பண்ணலை. அங்கே எந்த எமர்ஜென்சிக்கான எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன்னா அங்கே அவர் இறந்துடுறாரு. அவருடைய மனைவி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இந்த ரைட் டு சேஃப்டி வயலேட் ஆனதுனால நுகர்வோர் நீதிமன்றத்தில் அந்த தனியார் கம்பெனி மேலே ஒரு கேஸ் போட்டு காம்பன்சேஷன் கேட்குறாங்க. நுகர்வோர் நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி அவர் அந்த வாட்டர் ஸ்லைடெல்லாம் ஆபத்தான நிலையில் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கு, அந்த ரெய்லிங்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அந்த தனியார் கம்பெனி, அதுவும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் அங்கேயே ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, அங்கே ஒரு டியூட்டி டாக்டர் கூட இல்லை, இந்த வாட்டர் ஸ்லைடெல்லாம் எப்படி உபயோகிக்கணும்னு ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சேஃப்டி பாதுகாப்புக்காக எந்த பர்சனலும் அங்கே அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆபத்தான ரைட்ஸ் எல்லாம் நடத்துறதுனால அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை வந்து நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரைட் டு சேஃப்டி வந்து மிகவும் முக்கியமான நம்மளோட உரிமை. அடுத்தது ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, தெரிந்து கொள்ளும் உரிமை. நாம் எந்த பொருளை வாங்கும் போதும் அந்த பொருள் பற்றி எல்லா விவரங்களும் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதாவது அந்த பொருளோட குவாலிட்டி, அதோட குவான்டிட்டி, வெயிட், அது எவ்வளோ அளவு இருக்குது, 100 கிராமா இல்லை 200 கிராமா அந்த வெயிட், அதோட பியூரிட்டி, அப்புறம் முக்கியமாக விலை, மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் அந்த பொருளோடது, அப்புறம் அந்த பொருளோட எக்ஸ்பைரி டேட், அப்புறம் அந்த பொருளில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு இன்க்ரீடியண்ட்டும் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, இது எல்லாமே குறிப்பிட்டிருக்கணும். இதை தெரிந்து கொள்ளும் உரிமை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் அலர்ஜி இருக்கும். ஸோ ஒரு ஃபுட் ஐட்டம்லும் ஏதாவது அலர்ஜிக் பொருள்களில் இருந்தால் இன்க்ரீடியன்ஸில் அந்த அலர்ஜிக் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக அந்த நிறுவனங்கள் அந்த லேபிளில் போட்டிருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இது வந்து அந்த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, அந்த ரைட்டோட வயலேஷன் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேவைகள் உபயோகிக்கும் போது வங்கிகள், தனியார் நிறுவனங்கள், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய சேவைகளையெல்லாம் உபயோகிக்கிறோம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்க, லோனுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸ் இல்லை, ஃப்ரீ அப்படின்லாம் நிறைய போடுறாங்க. ஆனால் போனான்னா ஸ்டேட்மெண்ட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் போடுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கூட நிறைய சார்ஜஸ். இதெல்லாம் ஹிட்டன் சார்ஜஸ், நம்மளுக்கு தெரிவிக்கிறது இல்லை, அப்புறம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஹிட்டன் சார்ஜஸ் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எல்லாமே முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு தெரிந்து கொள்ளும் உரிமை. இப்போ சமீபத்தில் நம்ம வந்து மாலுக்கெல்லாம் போகிறோம், நம்ம சொந்த பை எடுத்துன்னு போகிறோம் ஷாப்பிங்க்கு. ஆனால் சில ஷோரூம்லலாம் அந்த பையை உள்ளே விடுறதில்ல, வெளியில் வச்சுட்டு வர சொல்கிறாங்க. பை இல்லாமல் உள்ளே போகணும். ஆனால் உள்ளே போனேன்னா இந்த அவங்க கொடுக்குற பேப்பர் பேக்ஸ்க்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு வழக்கு விவரம் பார்க்கலாம். இது வந்து பிரபலமான ஒரு ஷூ கம்பெனி, ஷூ கம்பெனியோட ஷோரூம். ஒருத்தர் அங்கே போகிறாரு, ஷூ வாங்குறாரு, அவரோட பையை உள்ளே விடல, வெளியில் வச்சுட்டு வராரு. ஷூ வாங்கினப்புறம் பில்லிங்க்கு போகிறாரு, பில்லிங்கில் ஷூக்கும் பில்லிங் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட்டை கட்டிடுறாரு, ஷூவை வந்து ஒரு பேப்பர் பேக்கில் போட்டு தராங்க. அந்த பேப்பர் பேக்கில் அந்த தனியார் ஷூ கம்பெனியோட பேர் பிரிண்ட் ஆகிருக்கு, அதை கொடுக்குறாங்க. இவர் அப்புறம் வந்து பார்த்தேன்னா அந்த பேப்பர் பேக்குக்கு சார்ஜ் 3 ரூபீஸ் சார்ஜ் போட்டிருக்காங்க. இவர் வந்து இந்த மாதிரி அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அந்த 3 ரூபீஸ் கலெக்ட் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு. நுகர்வோர் நீதிமன்றமும் இந்த ரைட் டு பி இன்ஃபார்ம்டு வந்து வயலேட் ஆகுது, இந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணன்னா அந்த கடையிலேயே எல்லா டிஸ்பிளே போர்டில் போட்டிருக்கணும்,
இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ்க்கு சார்ஜ் போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கணும். இல்லைன்னா பில்லிங் டைம்லியாவது

0: கண்டிப்பாக பேக்ஸ்க்கு சார்ஜ் போடுவோம்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் சொல்லாமல் ஹிட்டன்னாக அந்த பேக்ஸ்க்கு சார்ஜ் கலெக்ட் பண்ணி அதில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே போடுறத வந்து மிகப்பெரிய தவறு, அதனால் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுதான் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. அடுத்தது ரைட் டு சூஸ், அதாவது தேர்வு செய்யும் உரிமை. இப்போ மார்க்கெட்டில் நிறைய பொருட்கள் விற்பனைக்கு வருது, ஒரே பொருள் வந்து ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலையில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த தேர்வு செய்யும் உரிமை மிக முக்கியமாக இருக்குது. நம்ம எந்த பொருள் வேணுமோ எந்த கடையில் வேணுமோ நம்ம அதை வாங்கிக்கலாம். இப்போ ஹெல்த் ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இதே ஹெல்த் ட்ரிங்கை தயாரிக்கிறாங்க, வேறு வேறு பேரில் வருது. ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஒரு விலை இருக்குது. இப்போ நம்மளுக்கு மொனோபலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இதுதான் நீங்கள் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது, திணிக்கக்கூடாது. நமக்கு ரைட் டு சூஸ் இருக்குது, நம்ம எந்த பொருளை வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம், இதுவும் முக்கியமான உரிமை. அடுத்தது ரைட் டு பி ஹர்டு, இது கேட்டறியப்படும் உரிமை. நம்ம பொருள்களை விலை கொடுத்து வாங்குகிறோம், சேவைகளை விலை கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம விலை கொடுத்து வாங்கும் பொருள்களிலோ சேவையிலோ ஏதாவது சேவை குறைபாடுகள் இருந்தால் அல்லது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், அதாவது நியாயமற்ற வர்த்தக நடைமுறை, இது ஏதாவது இருந்தால் நாம் வந்து வழக்கு தொடர நம்மளுக்காக நீதிமன்றங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், மாநில நுகர்வோர் நீதிமன்றம், தேசிய நுகர்வோர் நீதிமன்றம்னு மூணு லெவலில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் இருக்கு.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: சென்னை மதியில் 860 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் தொடர்வது
3: தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
4: உலகின் உயர்ந்த சிந்தனையாளர்கள் கருத்துகள் ஒரே எண்ண அலைகளில் அமைந்திடும், இஃது இயல்பே என்று அறிஞர்கள் கூறுவர். திருமூலர் திருமந்திரத்தில் மகத்தான ஒரு செய்தியை சொல்கிறார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே, படமாடக் கோயில் பகவர்கொன்றியில் நடமாடக் கோயில் நம்பர்கங்க ஆகா, நடமாடக் கோயில் நம்பர்கொன்றியில் படமாடக் கோயில் பகவர்கதாமே. ஒன்றே குலம், மனிதர் அனைவரும் ஒரே இனத்தவர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே, மனிதரில் பேதம் இல்லை, இறைமையிலும் வேறுபாடு இல்லை. உலகில் இரண்டு விதமான கோயில்கள் உள, ஒன்று இறைவன் இருக்கும் திருக்கோயில், மற்றொன்று மனதினுள் இருக்கும் உளக்கோயில். இறைவன் கோயிலுக்கு காணிக்கையாக ஒன்று தருவாயெனின் அது மனிதனுக்கு சேராது. நடமாடும் கோயிலாம் மனிதனுக்கு ஒன்றை கொடுப்பாய் என்றால் அஃது இறைவனை தவறாது சென்றடையும் என்னும் எளிதான அரிதான உயர்ந்த கருத்தை வழங்கிச் சென்றார் திருமந்திர திருமூலர். கம்பன் இராமாயணத்தை எழுதியவர் என்றாலும் அவரது பல பாடல்கள் வியப்பை உண்டாக்கும். யுத்தகாண்டத்தில் அவர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார், பார்க்கலாம். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பம்மா. இப்பாடல் உண்மையில் கம்பரின் உயர்ந்த சிந்தனையே காட்டுகிறது. இறைமை குறித்த இந்த சிந்தனை எல்லா உயிர்களையும் உட்கொணர்ந்து விடுவது கண்கூடு. கம்பரின் அதிஉன்னத சமரச கருத்து கடவுள் பற்றிய குழப்பமில்லாத நெறியை காட்டுகிறது. கடவுள் ஒன்றுதான் என்றால் அப்படியே வைத்து கொள்ளலாம், இல்லை பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்றால் அதுவும் சரிதான், அதுவல்ல என்றாலும் அது ஆம் என்று சொன்னாலும் அப்படியே கொள்ளலாம், இல்லை என்றாலும் இல்லை எனலாம், உள்ளார் என்றாலும் அவ்வாறே எடுத்துக்கொள்ளலாம். இதில் வேற்றுமை ஏதும் இல்லை. அவரவர் நோக்கின்படி கடவுள் கருத்தை கொள்ளலாம் என்று

0: அவரவர் விருப்பத்திற்கே விடுகிறார் கவி சக்கரவர்த்தி. பாவேந்தர் பாரதிதாசன் ஒன்றே அல்லால் குலமில்லை, ஒருவன் அல்லால் தெய்வமில்லை என்றதோர் தமிழரின் சொல்லை, மறந்ததால் அல்லவோ வந்தது தொல்லை என்று இறைவனை சித்தரிக்கிறார். இறைவன் எங்கிருக்கிறான் என்று தேட தேவையில்லை, கோயில் முழுவதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை யான் தோழி தேடியும் கண்டிலனே என்று அற்புதமான பாடலின் இறுதியில் இறைவனை கண்டுபிடித்த கவிஞர் கவிமணி தேசிக விநாயகம் உள்ளத்தின் உள்ளானடி, அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி என்று முடிக்கிறார். இவ்வண்ணமாக இறைவனை பற்றிய கருத்து களஞ்சியத்தை போற்றுதலுக்கு உரிய பெரும் சான்றோர்கள் பல வண்ணங்களாக பரிமாறியிருக்கிறார்கள். அவற்றுள் நாம் நமக்கு பொருத்தமானதை எடுத்துக்கொள்ளலாம். ஊரிலான், குணம் குறியிலான், செயலிலான், உரைக்கும் பேரிலான், ஒரு முன்னிலான், பின்னிலான், பிரிதோர் சாரிலான், வரல் போக்கிலான், மேலிலான், தனக்கு நேரிலான், உயிர் கடவுளாய் என்னுளே நிற்பான் என்கிறார் கச்சியப்பர்.
1: தமிழமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.
2: நீங்களே இன்றிரவு 7:30 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர், 2028-2029ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின்

0: விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே மாதம் 30 முதல் ஜூன் 28 வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மூன்றாவது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண்வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கட், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம், லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே,

0: பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயச்சனும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி நேர்கள் இணைந்திருப்பது சென்னை மதியல 820 கிலோஹெர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ஸ் அலைவரிசைகள். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் தொடர்வது
2: எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய வந்துட்டு ஜிம் ரிலேட்டட் இன்ஜுரிஸ், ஜிம்முக்கு போய் அங்கே இன்ஜுரி ஆகி வந்தவங்க நிறைய பேர். ஜிம்முக்கு போகிறதுடைய பர்பஸ் என்ன, நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அங்கே போய் ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறது வந்துட்டு அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. போன உடனே இப்போ பணம் கட்டுறோம், அங்கே ஜிம்முக்கு போகிறோம், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் பார்க்குறோம், அது முன்ன பின்ன யூஸ் பண்ணதே கிடையாது, அங்கே நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளும் ரொம்ப ஹெவியான வெயிட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம எந்த பொசிஷனில் கரெக்டாக அந்த வெயிட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே நாளில் எதுவும் பெருசாகிடாது, பட் தொடர்ந்து ஒரு 1 மாதமோ இல்லை 6 மாதம் வரைக்குமோ அந்த மாதிரி தப்பான பொசிஷன்லேயே நீங்கள் வெயிட்டை தூக்கி தூக்கி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மெயினாக கழுத்து எலும்பு இடுப்பு எலும்பு ஜாயின்ஸ் வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும். அப்படி ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும்போது சிலருக்கு எலும்புக்கும் எலும்புக்கும் நடுப்புற இருக்கிற டிஸ்க் வந்துட்டு விலகி நரம்பு அழுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பேர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லுவோம். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணதுனால. ஸோ இதில் பேசிக் ப்ரிகாஷன் என்னென்னா, ஜிம்மு சூஸ் பண்ணும் போதே அங்கே ஒரு ட்ரெயினர் இருக்கிற மாதிரி ஜிம்மு சூஸ் பண்ணுறது நல்லது. உங்கள் கூடவே உங்களை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு கொஞ்சம் மேற்பார்வை சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயினர் இருக்கிற ஜிம் சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ எல்லாருடைய ஒரு ஒருத்தருடைய உடம்பும் வேறுபடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை முன்கூட்டியே ட்ரெயினர்கிட்ட சொல்லி, எனக்கு இது மாதிரி பேக் பெயின் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சார்ட் போட்டு கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று, எடுத்த உடனே நிறைய வெயிட்ஸ் தான் லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு தயவு செய்து அப்படி யோசிக்காதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்முக்கு போகிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் போயிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2 மாதம் ஒர்க் பண்ணது எல்லாமே வீணாக தான் போயிடும். ஸோ ஒரு 1/2 hour பண்ணால் கூட பரவாயில்ல, பட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். வாரத்தில் அட்லீஸ்ட் 4 நாளைக்கு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ணாலே போதும். இது சில வருஷங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு காமன் ப்ராப்ளம். ஸோ இது எப்படி நம்ம இந்த மாதிரியான ஒரு டைட் ஒர்க் ஸ்கெட்யூல் வச்சுருக்கிறவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்னா, அவங்களுடைய ஜென்ரல் ஒர்க் பேட்டர்ன் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.

0: ஸோ மண்டே டு ஃப்ரைடே எனக்கு வந்துட்டு ஃபுல் டே கிட்டத்தட்ட 11 hours நான் ஒர்க் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும் வீட்லேயே காலையில் எழுந்த உடனே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு 15 minutes அது சொல்லி கொடுத்து, பர்டிகுலர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிப் அண்ட் பேக், அதை மட்டும் பண்ண சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே ஒரு 1 hour ஆர் 1.5 hours ஈச் டே. ஸோ டோட்டலாக அந்த வீக்கெண்ட் மட்டும் 3 hours ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes டெய்லி சிம்பிள் எக்ஸசைஸ் வீட்லேயே பண்ணால் போதும். ஒரு சில ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாரத்துக்கே சேர்த்து 4 மணி நேரம் நீங்கள் டெடிக்கேட்டடாக ப்ராப்பராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸசைசஸ் பண்ணிங்கன்னா போதும், ஒரு வாரத்துக்கே 4 மணி நேரம் தான். ஸோ அதை நீங்கள் எவ்ரிடே ஒரு மணி நேரம் போய் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, வீக்கெண்ட்ஸில் மட்டும் பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி அடுத்த வீக்கெண்ட் வரும்போது அந்த வாரத்துக்கானது பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பானது, இப்போ நம்ம வந்துட்டு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், இல்லை நைட் ஃபுல்லாக ஒரு பொசிஷனில் படுத்து தூங்கியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜாயின்ஸ் மசில்ஸ் எல்லாமே ஸ்டிஃபான பொசிஷனில் இருக்கும். அதோடையே எழுந்து போய் நம்ம நேராக ஜிம்மில் போயிட்டு வெயிட்ஸை தூக்க ட்ரை பண்ணும் போது மசில் இன்ஜுரிஸ் ஆர் மசில் டேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஸ்ட்ரெச்சிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மசில்ஸ்க்கெல்லாம் நிறைய பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும், ஜாயின்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் மொபிலிட்டி கொண்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் வெயிட்டை தூக்குறதே பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் ஸ்டிஃபான ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வெயிட்டை தூக்க ட்ரை பண்ணிங்கன்னா டேர் ஆர் இன்ஜுரிஸ் லிகமெண்ட் டேர்ஸ் ஆகிறது இல்லை மசில் டேர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஜென்ரலாகவே எல்லா ஜாயின்ஸுமே வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜிம்மில் பார்த்துருப்பீங்க, நெக் ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன், ரிஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா டிகிரிஸ்லையுமே மூவ் ஆகும்போது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுது. ஸோ அதுதான் பேசிக் ஸ்ட்ரெச்சிங். அதை தவிர குறிப்பாக ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டு பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா கால் நரம்புங்க வந்து டைட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் தை மசில்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற மசிலை வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். அது இன்வேரியபிளி உட்காந்தே ஒர்க் பண்ணுறவங்கள ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அது ஃபோக்கஸ்டாக ஜாயிண்ட் ரொட்டேஷன் தவிர இந்த லெக் மசில் ஸ்ட்ரெச்சிங் நிறைய பண்ணணும்.
1: இதுவரை எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
2: ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான், இது யார் வீட்டு பிள்ளைன்னெல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன், அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு அதுதான், அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. சரி, நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம், ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, என் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக.

0: சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கூடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ள. திகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்லை பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ, விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை, உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடைப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்விலையும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம், அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ஏன்ப்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு விட்டுவேன், துடைப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லிவிடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: பத்து தல திரைப்படத்திற்காக ஒலித்தது சிஸ் ஸ்ரீராம் பாடிய பாடல். இனி விளம்பரம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: அப்புறம்
3: எல்லாமே
0: திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் மொழி திரைப்படத்தில் சுஜாதா பாடியிருக்கும் பாடலை.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. agnchn1@gmail.com.

மணி 48 நிமிடம் 20 நொடி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. அடுத்து நாம் கேட்கலாம் வீரா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை.

0: சென்னை மதில 760 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலை வரிசைகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நேரம் 7:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள தாமரை செல்வன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி. அதன் பழமை முதுமை, மொழியில் கலந்திருக்கும் பொதிந்திருக்கும் அர்த்தங்கள்லாம் மிகவும் அருமையானவை. நமது பாரத பிரதமர் கூட இதை பற்றி ரொம்ப பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம மொழியை பற்றி ஔவையார் அருளிய மூதுரை தமிழ் நீதி நூலில், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள், நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு, இந்த கடவுள் வாழ்த்து பாடல்ல அறக்கருத்துக்கள் பொதிந்துள்ளன. இந்த பாடலை சாதாரணமா படித்து பார்த்தால் விநாயக பெருமானை தினமும் துதித்து பாடும் பாடல் போல தெரியும். ஆனா உண்மை விளக்கம் வேற மாதிரி. ஔவையார் நரை திரை மூப்புக்கான மருந்து ரகசியத்தை சூட்சுமமாய் இந்த பாடல்ல தெரிவிச்சிருக்கிறாராம். மாமலராள் பூக்கொண்டு என்பது தாமரை பூவையும், மேனி என்பது குப்பை மேனி என்ற மூலிகையையும், திருமேனி என்பது வல்லாரை மூலிகையையும், தும்பிக்கையான் பாதம் என்பதில் தும்பி என்பது தும்பை செடி என்ற மூலிகையையும், கையான் என்பது கரிசலாங்கண்ணி மூலிகையையும், பாதம் என்பதை செருப்படை என்ற மூலிகையையும் மறை பொருளாக ஔவையார் தெரிவித்திருக்கிறார். தாமரை செல்வன் சார், தாமரையில் செம்பு காப்பர், குப்பை மேனியில் தங்கம், வல்லாரையில் இரும்பு சத்து, தும்பையில் துத்தநாக சத்து, கரிசலாங்கண்ணியில் வெள்ளி சத்து, செருப்படையில் ஈயச்சத்து இருப்பதாகவும், தேக பலத்துடன் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் இருக்கும்னு மறைபொருளா பாடியிருக்கிறார். தாமரைப்பூ, குப்பை மேனி, வல்லாரை, தும்பை, கரிசலாங்கண்ணி, செருப்படை, இந்த 6 மூலிகைகளை மறந்துடக்கூடாது. சாதாரணமா எங்கும் பார்க்கக்கூடியவை தான், எளிதா பயன்படுத்தக்கூடியவை தான். ஒரு கல்லுல 2 மாங்கா அடிக்கலாம் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி. 1, இந்த மூலிகைகளை கொண்டு விநாயகரை துதிக்கலாம். 2, இந்த மூலிகைகளை கொண்டு நமது உடல் நலனை பேணலாம். அதே போல தமிழின் சிறப்பறிய இன்னொரு சான்று உதாரணம், வே என்ற ஒற்றை தமிழ் எழுத்து வே. இதற்கு மறை, மறைத்து வைத்தல் என்பது பொருள். தாவரங்களின் வேர் மண்ணுக்குள் ஓடி மறைந்து கிடப்பதாலேயே அது வேர் எனப்பட்டது. மறைந்திருந்து தாக்குவதாலேயே அவரை வேடன் என அழைத்தனர். வேட்டையும் அப்படித்தான், சுத்திலும் இட்டு மறைத்து பாதுகாப்பதாலேயே வேலி எனப்பட்டது. வேய்தலும் அப்படித்தான், சுடுதண்ணில மூலிகைகளை போட்டு துணி போட்டு மூடி அதை முகர்ந்து நோய் போக்கும் நிகழ்வுக்கு வேது பிடித்தல் என்று பேர். சங்க இலக்கிய

0: ஆலயங்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பெண்ணின் அடர் கூந்தல் அப்படியே அவரின் முழு உடலையும் மறைக்கக்கூடியதாக இருந்ததால் அதற்கு வேய்ங்குழல் என்று பேர். தாமரை செல்வன் சார், ஆண்களின் உடல் பாகங்களையும் மானத்தையும் மறைத்து காப்பாற்றுவதாலேயே அவ்வுடை வேட்டி எனப்பட்டது. அங்கேயும் வே இருக்கு. நம்முடைய தமிழர்களின் பாரம்பரிய உடை இது. உண்மைத்தன்மை தெரியாமல் இருப்பதாலேயே அது வேடம். கசப்பு வெளியே தெரியாமல் உள்ளே மறைவாக இருப்பின் அது வேம்பு. ஈராயிரம் ஆண்டுகள் பழமையான மொழின்னா சும்மாவா? இப்படித்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் உன்னேமுக்கால் அடியில் அவர் தொடாத தலைப்பே இல்லை. நமது தாய்மொழி தமிழ் மொழியை நாம தான் போற்றணும், பாதுகாக்கணும், மொழியின் சிறப்பை பேசணும், அதன் தொன்மையை போற்றணும், தமிழில் உள்ள அதில் பொதிந்துள்ள அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும், தூய தமிழில் பேச முயற்சிக்கணும், தமிழை கொண்டாடணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் வி. சரவணன் அவர்கள்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷவாணி நேரம் இப்பொழுது 8:02. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்களின் கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம். டூயட் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P. சுசிலா பாடிய பாடல்

0: Hindu notes, Modi inaugurates semiconductor facility in Gujarat. The Sunday Express headlines, new EV policy empowers middle class. Delhi transforming has chosen a new direction for cleaner, more modern future. Sunday Times informs City Court cites Supreme Court order, denies bail to Sharjeel Umar. Telegram told to act against piracy or face action, writes the Economic Times. And finally, indeed, love knows no bounds. The Sunday Express writes about one Zeeshan Ahmed who crossed the LOC to meet his love, Ira Majid. The two had fallen in love over Snapchat. A month after he crossed LOC for love, 22-year-old POK man sent back. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi launches next phase of regional air connectivity scheme Viksit Udaan to give fillip to air travel in Tier 2 and Tier 3 cities. Government hikes onion procurement price for price stabilization buffer by 13% to boost farmer income. IMD says monsoon rains will continue to lash large parts of the country over the next few days. Australian Prime Minister Anthony Albanese hails India as key economic partner ahead of Prime Minister Modi's visit. And in football, France and Morocco enter quarterfinals of FIFA World Cup. And with that, we end the morning news. Have a great day.
2: நிலம் 8:30 ஆகாஷ்வாணி சென்னை மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் துவக்கமாக ஒலிக்கிறது திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்தில் சாதனா சர்க்கம், சர்லதாமணி, விஜய் பிரகாஷ், டாக்டர் ஆர். கணேஷ் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 8:46 நிமிடம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் விவேகம் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் சாஷா திரிபாதி பாடியிருக்கும் பாடலை.

மன நிறைவு என்பது நாம் மட்டுமே வாழ்ந்தால் போதுமே என்று இல்லாமல் நம்மை சுற்றி உள்ளவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதில் தான் கிடைக்கும். நேர்களே, உங்கள் அனைவரின் மகிழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய புதன் புது காலை நிகழ்ச்சி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வித்வான் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் TMT என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். டி எம் தியாகராஜன் அவர்கள் பிரபல மிருதங்க வித்வான், மகாலிங்கம் பிள்ளை மற்றும் சீதாலட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு 1923 பிறந்தார். தமது சிறிய வயதிலேயே சங்கீதத்தில் ஆர்வமிக்கவராக திகழ்ந்த டி எம் தியாகராஜன் அவர்கள் தமது 8வது வயதில் முதல் கச்சேரியை செய்தார். மிருதங்க மேதை புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள் இவரது கச்சேரியை கேட்டு மகிழ்ந்து தமது சீடராக ஏற்றுக்கொண்டார். பிறகு TMT அவர்கள் தன்னுடைய குருகுல வாசத்தில் சங்கீத பிதாமகராக விளங்கிய செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களிடம் பயின்றார். பிற்பாடு பல கச்சேரிகள் செய்ய துவங்கி தமிழ்நாடு இசை கல்லூரியில் பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கென்று தனி பாணியை உருவாக்கி கல்பனா ஸ்வரங்களில் முதன் முறையாக பல நுணுக்கங்களை புகுத்தி பாடினார். இவருக்கு கலைமாமணி பட்டம் வழங்கி தமிழக அரசு கௌரவித்தது. 1983 மத்திய அரசு சங்கீத நாடக அகாடமி விருதை வழங்கி சிறப்பித்தது. இவர் பிரபல இசைக்கலைஞர் மட்டுமல்லாது சிறந்த வாக்கியக்காரராகவும் விளங்கினார். 1956 திருப்பாவை திருவம்பாவை இசை தொகுப்பு, 1975 கோபாலகிருஷ்ண பாரதி, ராமசாமி சிவன், திருவாரூர் ராமசாமி பிள்ளை ஆகியோரது பாடல்களை கொண்ட இசை மலர்கொத்து என்ற புத்தகத்தை வெளியிட்டார். மேலும் கீத மாலிகா, கீத சங்கமா, கீத ரத்னா, முருக கானம் போன்ற இசை தொகுப்புகளையும் வழங்கினார் என்பது சிறப்புடையது. பல மாணாக்கர்களை உருவாக்கி சங்கீத உலகிற்கு சிறப்பான தொண்டினை ஆற்றினார் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்கள். இன்றைய இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் இசை நிகழ்ச்சிக்கு MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் TK மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். எந்தோ பிரேம வீணை குப்பையர் வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சுருட்டி ராகம் ஆதி தாளம்.

கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னே நம்மிதினையா, மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரசாபு தாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர் வழித்தடங்கள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாராவில் வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரேட் ஹார்ஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 10:02. 15 நொடி ஆகாஷ்வாணி சென்னை மதியில 820 கிலோஹெர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் துவக்கமாக பிரியா திரைப்படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேர்களின் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருப்பவர்கள் கே ஜே யேசுதாஸ், சாவித்ரி. இந்த பாடல் இடம்பெற்ற படம் வயசு பொண்ணு.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: வண்ண மீன் வளர்ப்பு என்பது நன்னீர்ல மீன் வளர்ப்பு முறைகள்ல ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு. இந்த மீன்களை இனப்பெருக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. ஒரு குட்டியிட மீன்களை வந்துட்டு முதல்ல வளர்த்து அதோட தொழில்நுட்பத்தை நன்கு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையிட மீன்களை வளர்க்க வேணும்.
2: அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் அ ஜாக்யுலின் வினோ அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 10:18 45 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்கலாம் வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்தில் பி.எஸ். சசிரேகா, எஸ். ஜானகி இணைந்து பாடியிருக்கும் இந்த இனிய பாடலை.

நேரம் 10:30 நிமிடம் 30 நொடி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் ஜானகி பாடியிருக்கும் பாடலை.

0: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
0: தேங்க்ஸ் பா.
3: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.
4: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் அவள் அப்படித்தான் திரைப்பட பாடலை. பாடியவர் கே.ஜி. யேசுதாஸ்.

நேரம் 10:52 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்து சிதறல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடலை.

0: அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம் 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அன்கூர் பட்டாச்சார்ஜி ஸ்வஸ்திகா கோஷ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்ட்ரைட் ஹார்ஸ் ஃபுளோரியானா போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலாவதாக சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து செந்தூர பூவே திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சசிரேகா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நிகழ்ச்சியில் அடுத்து சின்ன பூவே மெல்ல பேசிய திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். டி வி சுகன்யா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
0: தேங்க்ஸ் பா.
3: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.

0: கேட்டு அந்த பாடலை சத்யா திரைப்படத்திற்காக பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர்.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ணை போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனை

0: நோய்கள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேரம் இப்பொழுது 11:30:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் திரைப்படம் கோழி கூவுது.
2: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

நேர்களின் நினைவிற்கு, இன்றிரவு 7:30 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இதே அலைவரிசையிலும் ரெயின்போவிலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் ஜானகி பாடியுள்ள பாடல்

இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும்

0: ஃபேஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: சிந்தும் நீர் நிகழ்ச்சியில் அடுத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் திரைப்படம் கை கொடுக்கும் கை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:30 நொடி. ஆகாஷ்வாணி.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
5: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
3: இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.

இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பன்னிரண்டு பத்துக்கு சங்கீத சாரல், வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், டி வி சுகன்யா அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு, பெண்கள் ஆண்டுக்கு 100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வணிக வரி ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 இசை பயிற்சி, பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள் பாடலை கற்பிக்கின்றார். பாபநாசம் சிவன் பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். மாணவியர் ஜெயலட்சுமி, நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். 2:55 வானிலை, 3 விடுமுறை விருப்பம், மாலை 4 நாடகம் கேட்கலாம்.

0: வடு நாடகம் எழுதியவர் ஜே மெட்டில்டா விமலா அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம். வருகை பதிவு பண்ணிடலாமா? செல்வி
2: உள்ளேனம்மா.
1: ஆனந்தி
3: உள்ளேனம்மா.
1: காவ்யா காவ்யா
4: காவ்யா இன்னைக்கும்
0: ஆகாஷ்வாணி மதுரை படைப்பில் நாடகம் வடு மாலை 4 மணிக்கு. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் எம் விஷ்ணு. 5:30 கிராமிய தென்றல் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கியுள்ள நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சி மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை. 7:30 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கம்போல் நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். FM ரெயின்போவிலும் கிரிக்கெட் பற்றிய நேரடி வர்ணனை ஒலிபரப்பாகும். தரைவழி ஒலிபரப்பிலும் 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
6: This is Akashvani. The news read by Naresh Mago. The government has withdrawn the emergency curbs on natural gas supplies after liquefied natural gas LNG shipments through the Strait of Hormuz resumed following a ceasefire in the West Asia conflict.

0: இதுவரை சங்கீத சாரலில் நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டி வி சுகன்யா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டன் இசைமலர் நிகழ்ச்சிகள். ஒன்று பத்துக்கு எம் எஸ் பத்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம் இசைமலரில். சி வி கிருஷ்ணசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 1:10 மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சிகள். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாகும். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம். மாலை 5 இவ்விரு நிகழ்ச்சிகளும் எஃப் எம் கோல்டில் ஒலிபரப்பாக உள்ளன. இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய

0: அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும் ஷெட்யூல்டு வகுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் இரண்டு நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்திரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்திரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்திரிகர்கள் பெஹல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனி வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர்

0: திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத் திறனை மேம்படுத்தவும் சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயணத் திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ் 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோரப் பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 8 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளில் வீசக்கூடும். 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை

ஒட்டியுள்ள பகுதிகளிலும் ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோர பகுதிகள், வடக்கு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், தெற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். இதே வானிலை இம்மாதம் 8ஆம் தேதி வரை நிலவும் வாய்ப்புண்டு. அறிவிக்கப்பட்ட இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை தமிழ்நாட்டில் கடலூர் பகுதிகளில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கக்கூடும். காரைக்கால் பகுதிகளில் அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கு கடலோர பகுதிகளில் சின்னூர்பேட்டை முதல் பழையாறு வரை வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். மாஹே கடலோர பகுதிகளில் 3.1 முதல் 3.4 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதிகளில் மேற்கு கோதாவரி பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் நாளை மறுநாள் வரை 1.6 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1.5 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். ஸ்ரீகாகுளம் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 3.1 முதல் 3.3 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் கே எஸ் சித்ரா பாடியுள்ள பாவேந்தர் பாரதிதாசன் பாடல், இசை சி ராஜாமணி.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். இனி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம்

0: செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷீ லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவி குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லீப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன்னுதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Naresh Magu. The government has issued a stern notice to Meta on child sexual exploitative and abuse material seen in paid ads on social networking site Instagram. Official sources said government has ordered Instagram to disable all ads and content promoting and facilitating access to seen. Ministry of Electronics and IT has demanded a detailed explanation from Meta within 7 days. Earlier, the ministry had taken cognizance of reports that Instagram showcased certain objectionable material that promoted child sexual abuse and issued directions to officials.

0: and VBG RAMG Act 2025 has successfully come into force on the 1st of this month. The minister today sanctioned and released assistance of 25,000 crore rupees to the states under the mission through video conferencing. Mr. Chauhan said under this act, over 7.5 lakh crore rupees will be invested in 2.86 lakh panchayats in the next 5 years to accelerate the vision of Viksit Bharat. External Affairs Minister Dr. S. Jayashankar will be on an official visit to Qatar, Bahrain, Kuwait and Oman from today till the 10th of this month. During the visit to these countries, Dr. Jayashankar will be meeting with his counterparts and the leadership. Ministry of External Affairs said the visit will focus on enhancing India's bilateral relations with the countries and also provide an opportunity to exchange views on regional developments and issues of mutual interest. Prime Minister Narendra Modi's visit to Indonesia beginning tomorrow will give impetus to the existing relationship between both the countries and will also open up new areas of cooperation. In an interview to Akashvani in Jakarta today, Mr. Sandeepan Chakravarti, Indian ambassador to Indonesia, said that during Mr. Modi's visit to Indonesia from the 6th to the 8th of this month, there will be several new areas of cooperation that will open up between the two countries. Renowned Pandwani singer of Chhattisgarh and Padma Vibhushan awardee Tijan Bai passed away early this morning. She had been suffering from a prolonged illness and was undergoing treatment at AIIMS Raipur. With her powerful voice, compelling stage presence and distinctive style of narration, Tijan Bai gave Pandwani a new identity not only across India but also internationally. Her remarkable ability to bring the stories of the Mahabharata to life on stage made her one of the most celebrated exponents of Indian folk culture. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief over the demise of the renowned Pandwani singer Tijan Bai. Minister of State for External Affairs Kirti Vardhan Singh will be leading the Indian delegation to Geneva, Switzerland from tomorrow to participate in the inaugural United Nations Global Dialogue on AI Governance. The annual Shri Amarnath Yatra has witnessed an encouraging start this year with more than 32,000 devotees offering prayers at the Holy Cave Shrine during the first 2 days of the pilgrimage. On the second day of the Yatra, more than 20,000 pilgrims performed darshan at the revered cave shrine, registering a notable increase over more than 14,000 devotees who had visited the shrine on the corresponding second day last year. The India Meteorological Department, IMD, has issued a red alert for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Gujarat, Kutch, Konkan, Goa, Central Maharashtra and Odisha today. The weather agency predicted heavy to very heavy rainfall over Chhattisgarh, Madhya Pradesh, Rajasthan, Karnataka, Uttarakhand during the day. In the Grand Chess Tour in Croatia, Grandmaster R. Pragyananda slipped to the fourth place after a disappointing start to the Blitz section. And that is the end of this news bulletin.
1: Neram Orumani Patanimidam
2: Akashvani Kaninda Valvu. இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வணிக வரித்துறையின் வரி வசூல் ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் அனுபவம் வாய்ந்த ஒரு சிறப்பு விருந்தினரை நாம சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்கள் அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய சிறப்பு விருந்தினர் யாரு, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அதை பத்தி கேட்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
3: என் பேர் வந்து பொன்னுத்துறை. என்னோட சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகாவில் உள்ள சாமிநத்தம்ங்கிற ஒரு கிராமம். அதுல நாங்க விவசாய குடும்பங்கள். நான் வந்து அந்த நேரத்தில் அந்த அதுல உள்ள அஞ்சாங்கிளா வரைக்கும் எங்க ஸ்கூல்ல உள்ள பள்ளியில தான் படிச்சேன். படிச்சு முடிச்ச உடனே ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல போய் என்னை 6ஆம் வகுப்புக்கு கிருஷ்ணபேரிங்கிற ஒரு மிடில் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அங்க நான் வந்து 8 வரைக்கும் படிச்சேன். 8 வரைக்கும் படிச்ச உடனே அவங்க கிறிஸ்டின் ஸ்கூல்லயே எங்க திருநெல்வேலி மாவட்டம் நாசரேத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மடத்துல சேர்த்து விட்டாங்க. அங்க 8 வரைக்கும் தான் இருந்தது. அவங்களே என்னைய திருநெல்வேலி மாவட்டம் மணப்பாடுங்கிற திருச்செந்தூர்ல இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணப்பாடு கடற்கரை ஓரத்தில் அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அதில் நான் ஒரு 9 வரைக்கும் படித்தேன். 9 படித்து முடித்த உடனே எங்களுக்கு உள்ள அந்த நெருக்கடி அதுகளை எல்லாம் எங்களால் தாங்க முடியல. அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி

0: ரோடி எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள அரசு மேல்நிலை பள்ளி பூவனாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து சேர்ந்தேன். அதுல நானு 10-11 படிச்சேன். அந்த நேரம் பிளஸ் டூ எல்லாம் கிடையாது. 10-11 அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரங்கோயிலுக்கு அருகில் உள்ள மேல நீலிதநல்லூர் அப்படிங்கிற ஊர், முத்துராமலிங்க தேவர் கல்லூரி அப்படிங்கிற ஊர்ல நான் பியூசி படிச்சேன்.
1: எந்த வருஷம் சார் பியூசி படிச்சீங்க?
0: பியூசி படிச்சது 67-66 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலேஜில் பியூசி முடித்த உடனே அங்கேயே நான் டிகிரி பிஏ டிகிரி ஹிஸ்ட்ரி மேஜர் எடுத்து படித்தேன். படித்த உடனே நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை டவுனில் உள்ள முஸ்லீம் கல்லூரியில் போய் என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கே நான் டிகிரி முடித்தேன். 75 மார்ச்ல பிஏ டிகிரி முடிச்சேன்.
1: பிஏல என்ன சார் முடிச்சீங்க?
0: ஹிஸ்டரி மேஜர்.
1: நல்லதுங்க சார், கிட்டத்தட்ட 1975 காலகட்டங்களிலே வந்து பிஏ வரலாறு படிச்சிருக்கீங்க. சரிங்க சார், படிச்ச உடனே எல்லாருமே வேலைக்கு போவோம். நீங்க உங்களுடைய வேலை பார்த்த அனுபவம் என்னென்னலாம் வேலை பார்த்தீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சார், நான் வந்து எங்க குடும்பம் நல்ல விவசாய குடும்பம் சார். அந்த நேரத்திலேயே ஒரு 3 பம்பு செட்டுகள் இருந்தது. அதனால நான் விவசாய வேலைகள் தான் நிறைய 6-7 வருஷமா விவசாய வேலைகள் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன்.

0: அதுக்கப்புறம் 1983 சர்வே டிபார்ட்மெண்ட்ல செக்ஷன் ரைட்டர் சொல்லி ஒரு போஸ்ட் எடுத்தாங்க. அதுல நான் போய் ஜாயின் பண்ணேன். அதுல மாசம் எனக்கு டெய்லி வேஜஸ் 8 ரூபா, 30 நாளைக்கு மூட்டை 24, 240 ரூபா தான். நான் அதுல முதல் மாத சம்பளம் நான் இடையில போய் சேர்ந்ததுனால 178 ரூபாய் என்னமோ வந்தது. அதுல நான் என்னோட அம்மாவுக்கு 240 ரூபா போட்டு ஒரு சேலை எடுத்து கொடுத்தேன்.
1: ஆகா, அம்மா மேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு?
0: ஆமா சார், அப்படி எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் 1985 நான் சிவகங்கையில போய் சர்வேயரா சேர்ந்தேன். சர்வேயரா சேர்ந்து அங்க நான் சர்வேயராவே இருந்தேன். அதுல வந்து எங்களுக்கு கன்சால்டேட் பே 450 ரூபா தான் சம்பளம். என்னோட வீட்டுல இருந்து என்னோட ஒய்ஃப் வந்து அந்த நேரம் VHNR இருந்தாங்க.
1: சார், இங்க ஒய்ஃப்னு சொல்றப்ப எங்களுக்கு ஞாபகம் வருது, உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
0: நாங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சோம்.
1: அப்பவே காதல் கல்யாணமா?
0: ஆமா.
1: வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களா?
0: ஏத்துக்கிட்டாங்க, வேற வழி இல்ல.
1: நல்லதுங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க சார், நல்லா இருக்கு சொல்லுங்க.
0: காதல் கல்யாணம் தான் 1985 நாங்க கல்யாணத்தை முடிச்சிட்டோம். 6வது மாசம் 85 கல்யாணம் முடிச்சிட்டோம். முடிச்சு அவங்க வந்து எங்க ஊர்லயே தான் வேலை பார்த்தாங்க. அதுல இருந்து நாங்க எங்க வீட்டுல உள்ள ஒரு பிரச்சனைனால எங்களை வந்து போடிக்கு அருகில் உள்ள அகமலைங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு எங்களை

0: கன்சல்ட் பண்ணிட்டாங்க என் ஒய்ஃப். அது வந்து ஏறத்தாழ கொடைக்கானலுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கும்.
1: அப்ப நீங்க சர்வே டிபார்ட்மெண்ட்ல எந்த ஊர்ல வேலை பார்த்தீங்க?
0: நான் வந்து சிவகங்கையில வேலை
1: பார்த்தேன். சிவகங்கை நீங்க வேலை பார்த்தீங்க, உங்க மனைவி வந்து போடி பக்கத்துல வேலை பார்த்தாங்க.
0: இருந்தாலும் நான் எங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய நேரம் கிடைக்கும், அதை எங்க வீட்டுல வச்சு வேலைகளை செஞ்சுக்கிட்டு நான் அவங்களோடய பயணிச்சு அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு டைம் ஸ்கேலுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் ஒய்ஃபுக்கும் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கிடைச்சது. அதில் நாங்கள் வந்து அவளை எங்க ஊருக்கு பக்கத்தில் உள்ள எம்புதுப்பட்டிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க ப்ரொமோஷன்ல அங்கே வந்து வேலைக்கு வந்தாங்க. நான் வந்து ஏறத்தால எங்களுக்கு இந்த கன்சல்டேட் பிடிக்காதனால எங்களோட ஸ்டாஃப்கள்லாம் முயற்சி பண்ணி டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் வாங்கிக்கிட்டு 5வது மாதம் 1998 நாங்கள் வந்து கமர்சியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டானுங்க.
1: எந்த ஊர்லங்க சார் நீங்க முத முதல் கமர்சியல் டேக்ஸ்ல என்னவா ஜாயின் பண்றீங்க சார்?
0: முதல் முதல்ல மதுரையில் உள்ள வெஸ்ட் வெளி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பிரிவில் நான் வந்து ஜூனியர் ரெஜிஸ்டண்டாக சேர்ந்தேன். அதில் சேர்ந்து அதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஒய்ஃப் போடியில் வேலை பார்க்கறதுனால நான் முயற்சி பண்ணி போடிக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டேன். மறு வருஷம் அங்கே போய் நாங்கள் ஒரு 10-17 வருஷங்கள் இருந்தோம். போடி, பெரிய குளம், இதுலயே மாறி மாறி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
1: சரிங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப ரெண்டு பேருமே அரசு வேலையில இருக்கீங்க, எப்படி சார் குடும்பத்தை நடத்துனீங்க, உங்க குழந்தைகள்?
0: நான் வந்து போடிக்கு எங்களுக்கு ஒன்னா தான் ஒரே வீட்டில தான் இருந்தோம். நான் வந்து பெரிய குளம் அங்கிட்டு இங்கிட்டு நான் பஸ்ல போயிட்டு வந்துடுறேன், அதனால அவங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. நான் அவங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து முதல் குழந்தை வந்து பூபன் சக்கரவர்த்திங்கிற பையன் பறந்தான். 90s பறந்தான். அதுக்கப்புறம் நாங்க அவனை படிக்க கிடைக்க வச்சோம். இப்ப அவன் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வாடிப்பட்டியில வேலை பார்க்க.
1: நல்லதுங்க சார்.
0: அவரோட மனைவி வந்து இங்க மதுரையில நரிமேடுல உள்ள கிராம வங்கி, கிராம சேவை வங்கி, முன்னாடி பாண்டியன் பேங்கா இருந்தது, இப்ப வந்து கிராம வங்கியா மாத்திருக்கிறாங்க. அதுல வந்து மேனேஜரா இருக்கிறாப்புல இங்க அவங்க லைஃப். எனக்கு 2 பையங்க, இன்னொரு பையன் அப்பு சக்கரவர்த்தின்னு சொல்லி பேர், அவனு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தான், அவனும் இருக்கிறான். இன்னும் அவனுக்கு வேலைகள் கிடைக்கல.
1: 2 பையன் தானே சார்?
0: 2 பையங்க.
1: நல்லதுங்க சார். பேர குழந்தைகள்?
0: மூத்தவனுக்கு ஒரு பேர குழந்தைகள், அவன் பேரு கதிர் சண்முகம். சண்முகம்ங்கிறது எங்க அம்மாளோட நேம்.
1: அது அம்மா மேல உங்களுக்கு ரொம்ப பாசமா இருக்கும் போல. நீங்க முத முத சர்வே டிபார்ட்மெண்ட்ல சம்பாரிச்ச அந்த முதல் சம்பளத்துல அம்மாவுக்கு சேலை வாங்கி கொடுத்தீங்க. உங்க பேரனுக்கும் வந்து அம்மாவோட பேரை சேர்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு.

0: இப்போ நீங்கள் சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து கமர்ஷியல் டாக்ஸில் வந்தீங்க, கமர்ஷியல் டாக்ஸில் என்னென்னவா சார் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க?
1: ஜூனியர் அசிஸ்டண்டாக ஏறத்தால ஒரு 11 வருஷங்கள் வேலை வரும்.
0: எங்க? போடியிலேயே?
1: போடி, பெரியகுளம், தேனி, இதுகள்லயே ஒரு 11 வருஷம் வேலை வரும்
0: சார். அப்புறம் ப்ரொமோஷன் ஏதாவது போனீங்களா?
1: ப்ரொமோஷன், அசிஸ்டன்ட் ப்ரொமோஷன் வந்து எனக்கு 11 வருஷம் கழிச்சது. அப்போ வந்து நான் திருமங்கலம் வந்துட்டு,
0: அதாவது மதுரை மாவட்டம்.
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வந்து, திருமங்கலத்துல இருந்து என் ஒய்ஃப் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் சேர்ந்து அங்க 3 வருஷமா என்னமோ பண்ணேன்
0: சார். அடுத்ததா, இப்ப நீங்க ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கீங்க, மேடம் உங்க மனைவி வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, குடும்பத்தை எப்படி சார் நீங்க வந்து நிர்வகிச்சு கொண்டு போக முடிஞ்சு? ஏன்னா உங்க பசங்களை வந்து படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்தையோட எப்படி நீங்க வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு சார்?
1: நான் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன், அவங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க, அதனால அங்கே தான் தங்கியிருந்தோம். என் பையங்களவெல்லாம் எனக்கு நாங்கள் 10 மணிக்கு இது மேலே தானே போவோம் ஆஃபீஸுக்கு, அதனால அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது வைக்கிறது எல்லாமே நானே செஞ்சுக்கிடுவேன். என்னோட மனைவிக்கு கஷ்டமெல்லாம் இல்லாமலே நான் செஞ்சுக்கிடுவேன்.
0: அதாவது உங்க மனைவிக்கு வந்து உற்ற துணையா நீ இருந்திருக்கீங்க?
1: இருந்திருக்கேன்.
0: கேட்க சந்தோஷமா இருக்கு. அதாவது ரெண்டு பேர் வேலை பார்த்தாலும் யாராவது ஒரு ஆள் வந்து குடும்பத்தை பார்த்துட்டா தான் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக முடியும். அந்த பொறுப்பை நீ எடுத்துட்டு பண்ணீங்க என்ன சார்?
1: பண்ணும் பண்ணும்.
0: நல்லதுங்க சார், நல்லதுங்க சார்.

0: எந்த ஒரு அரசு பணியாளர் அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு ஒன்று வரும், ஓய்வு பெறும் காலம் உண்டு. நீங்க ஓய்வு பெற்ற அந்த அனுபவம், அந்த நாட்களை பத்தி சொல்லுங்க சார், அந்த பசுமை மாறாத நினைவுகள்.
1: நான் வந்து மே 2015 மேல வந்து நான் ரிட்டையர்ட் ஆயிட்டு
0: கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு.
1: 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த நேரம் எனக்கு வயது முதிர்வுலதான் நான் பணி ஓய்வு பெற்றேன். மதுரையில தான் நான் பெற்றேன். அதுல எனக்கு ஏசி டிசி ஜேசி பெரிய ஆபீசர்கள்லாம் அங்கதான். அது வந்து இப்போ பெரிய கோட்டம், மதுரை கோட்டம்.
0: எங்க இருக்கு
1: இது? கோர்ட்டுக்கு பக்கத்துல உள்ள ராஜா முத்தியா மன்றத்துக்கு பக்கத்துல உள்ள 5 மாடி கட்டடம் தான் எங்களோட ஆபீஸ்.
0: உங்க ரிட்டையர்மெண்ட் அந்த நாள்ல எல்லா ஆபீசரும் வந்திருந்தாங்க?
1: ஆமா, எல்லா ஆபீசர்களும் வந்திருந்தாங்க. எனக்கு பேனு அரப்பவுன் மோதிரம் சாப்பாடு கிப்பாடு எல்லாம் டிஃபன் கிஃபன் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என் ஒய்ஃபு கூட வேலை பார்க்கல, எல்லா ஸ்டாஃப்களும் வீட்டுக்கு இங்க வந்திருந்தாங்க. சிறப்பா இருந்துச்சு அதோட ஓய்வு.
0: சரிங்க சார், இப்ப ஓடி ஓடி உழைத்த காலம் உண்டு. காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போக, சாயங்காலம் 6-7 மணிக்கு வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி ஓடி உழைத்த காலம் போய் ஓய்வு காலத்துல கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. இந்த ஓய்வு காலத்தை நீ என்ன சார் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க?
1: நான் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு சாமிநத்தம்ங்கிற எனக்கு சொந்த ஊருக்கு வந்து எனக்கு உள்ள ஒரு 5 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வாழை போட்டிருக்கிறேன், கடலை எல்லா பருத்தி எல்லா மாசலும் போடுவேன். அதுல இருந்து நாங்கள் நல்ல எங்களுக்கு வருமானம் நல்லா இருந்தது. அதை தான் இப்பயும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.

0: அதாவது ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அரசு பணியாளர் இருந்தீங்க, ரிட்டையர்ட் ஆன பிறகு விவசாயம் மாறிட்டீங்க, நல்லதுங்க சார். அதாவது இப்போ உழைத்து கொண்டுதான் இருக்கீங்க, என்ன சார் பண்றீங்க? அதாவது விவசாயத்துல நீங்க தினமும் போயிருவீங்களா?
1: பாத்து கொடுத்து நான் ஒரு ஆள் வச்சிருக்கிறேன், அந்த ஆள் எல்லாம் தண்ணி எல்லாம் பாத்து.
0: அப்ப இப்போ ஆக்டிவா இருக்கீங்க?
1: ஆமா சார்.
0: சரிங்க சார், நல்லது சார். இப்ப ஓய்வு காலத்துல உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சம் என்ன சார் பண்றீங்க?
1: பொழுதுபோக்கு என் பேரனை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். என்னோட ஒய்ஃப் என்னை விட ரொம்ப நல்ல அறிவுள்ளவ, திறமைசாலி. அவளோட அட்வைஸ்ல நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம்.
0: நல்லதுங்க சார், நல்லது.

0: ஏதாவது ஒரு நல்ல நாள் பொழுது நாள்லாம் கட்டாயம் என் கோயில் குளத்துகளுக்கு என் வீட்டில் கூட்டிகிட்டு போவோம். என் சொந்த கார் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வரோம்.
1: சரிங்க சார். சார், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நபர், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமான ஒரு நபர் அப்படின்னா இந்த தருணத்தில் யாரை சார் சொல்ல வரீங்க? என்ன காரணம் சார் சொல்லுங்க சார்.
0: என்னோட ஒய்ஃபை தான் சொல்லுவேன்.
1: எந்த விதத்தில் உங்கள் மனைவி வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க?
0: நான் வந்து ஒரு பட்டிக்காட்டில் பிறந்து நாங்கள் வளர்ந்ததுனால அந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸ் கிடையாது. என்னோட ஒய்ஃப் வந்து டவுன்லயே இருந்து அவங்க அம்மா நர்ஸ், அவங்க பாட்டி நர்ஸ், இந்த மாதிரி அவங்க வழியில நல்லா வந்ததுனால என்னையும் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றமான பாதைக்கு அவங்க தான் கொண்டு வந்தாங்க.
1: ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இன்னைக்கு நல்லா இருக்கிறது காரணம் வந்து உங்க மனைவியும் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்ப நிகழ்ச்சி நிறைவுக்கு நம்ம வந்துடலாம் சார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இப்ப வயசு கிட்டத்தட்ட 70 நெருங்கி இருப்பீங்க சார்.
0: 69.

0: 49 வயசு. உங்க வாழ்க்கையில நிறைய பொதுமக்கள் அதிகாரிகள் சொல்லி நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்தின் மூலமா இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
1: சார், பசங்க எல்லாருமே சின்ன வயசுலயே நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும், படிக்கணும், தாய் தகப்பன் சொல்லுகிறத நல்லா கேட்கணும். அப்படி கேட்டாதான் நம்ம முன்னேற்றத்துக்கு வர முடியும். எப்பயுமே தாய் தகப்பங்க சொல்றத கேட்டாதான் நல்லா இருந்தான் நம்ம முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இதே மாதிரிதான் சார் எல்லாருமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நேரம் பொன்னானது. அதுல வந்து நீங்க எப்ப நல்ல நேரங்கள் கிடைக்கும் அந்த நேரம் வந்து நல்லதுக்கு பயன்படுத்திக்கணும். நல்ல படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ நல்ல நேரத்தை பயன்படுத்தி முன்னேறணும். உடல் ஆரோக்கியம், காலையில எந்திரிச்ச உடனே நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். காலையில எந்திரிச்ச உடனே 5 மணிக்கெல்லாம் என்னத்தையாவது படுத்துக்கிட்டாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி காலையில எந்திரிச்சு நான் நல்ல எங்க வீட்டுல எல்லாம் பழைய சோறு வச்சிருப்பாங்க, தண்ணி ஊத்தி பழைய சோறு வச்சிருப்பாங்க. அதை நான் காலையில எப்படியும் ஒரு 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிருவேன். குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடப்பேன். எப்படியும் நான் ஒரு 2 கிலோமீட்டராவது நான் நடந்து போய் தான் வருவேன். நடந்து போய் வந்து வீட்டுல டீ கே போட்டு வச்சிருப்பாங்க, குடிப்பேன். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க மதிப்பு கொடுங்க, அதனால முறையில செய்யுங்க. அது போதும்
0: சார். நிகழ்ச்சியுடைய நிறைவா வந்து நீங்கள் ரசித்து விரும்பக்கூடிய ஒரு பாடல் என்னன்னு சொல்லுங்க, நாம அதை ஒளிபரப்பலாம் சார்.
1: எனக்கு பிடித்த சினிமா பாட்டுல உயர்ந்த மனிதன்கிற படம், நடிகர் திலகம், சிவாஜி கணேசனும் அவர் மேஜர் சுந்தரராசன் சாரும் நடந்துகிட்டே படிப்பாங்க.
0: என்ன பாடல் சார்?
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. அந்த பாட்டு எங்களுக்கு நல்லா பிடிக்கும் சார். அதை மறுபடி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ரொம்ப நல்லதுங்க சார். ஒரு அருமையான பாடலுடன் நிகழ்ச்சி வந்து இனிதே நிறைவு பெறுகிறது. எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
1: என்னை அழைத்து என்னுடைய அனுபவங்களை கேட்ட மதுரை வானொலி நிலையத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: படிப்பு, ஆட்டம் பாட்டம், இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே,

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: இதுவரை இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வணிக வரித்துறையின் வரி வசூல் ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய கனிந்த வாழ்வு. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. இரு நாடுகளுக்கிடையே $30 பில்லியன் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் இதனை மேலும் அதிகரிக்க பிரதமரின் பயணம் வழிகோலுவதுடன் பரஸ்பர முதலீடுகள் அதிகரித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு, கல்விசார் நடவடிக்கைகள் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2020

0: 5 நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதிப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பு வலிமைப்படுத்தி முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,313 பக்தர்கள் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலை கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக அனைத்து சமுதாய மக்களை சந்திப்பதுடன் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வரும் 22ஆம் தேதி வரை துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து வந்து இங்க இருக்காங்க. ஏற்பாடுகள்லாம் சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு, அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது.
0: நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை முதலாவது அணு உலையில் பழுது ஏற்பட்டதையடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது அணு உலையில் நேற்று மாலை ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்பு குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5832 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிக

0: ஏறித்துள்ளது. 492 கனடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 5832 கனடியாக அதிகரித்துள்ளது. பவானி சாகர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
1: தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான 2 தாள் சிறப்பு தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வு எழுதினர். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, வீரதீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற நாகை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: குற்றால அருவிகளில் நேற்று மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி புலியருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததையடுத்து மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் தற்போது அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப் பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் 1வது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி.
4: சொல்லுங்கம்மா, ஏன் காவியாவை பள்ளிக்கு அனுப்புறதில்ல? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
5: உடம்புக்கெல்லாம் நல்லாதாமா இருக்கு. பள்ளிக்கூடனா அவளுக்கு உசுருமா. அதுலேயும் உங்களைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீச்சரு, எங்கள் டீச்சர்னு உங்களை பற்றி
3: மாலை 4 மணிக்கு ஜே மெட்டில்டா விமலா அவர்கள் எழுதிய வடு நாடகம் கேட்கலாம். வடு நாடகம் மாலை 4 மணிக்கு.
4: பள்ளிக்கூடத்திலேயே அவளை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ திறமையான பொண்ணு.
5: சந்தோஷம் தாய், சந்தோஷம் தாய்.
6: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
7: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442498648 0442498

0: 0548-649-58.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: சில சந்திப்புகள் நிகழ்ச்சி முடிந்த பிறகும் நம் மனதில் நீண்ட நேரம் தங்கிவிடும். உறவுகளை இணைக்கும் மனங்களை நெருக்கமாக்கும் என்னுயிர் தோழி. சமையலின் சுவையை மட்டுமல்ல வாழ்க்கையின் சுவையையும் பகிர்ந்து கொள்ளும் அன்பான சந்திப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனம் நிறைந்த பயணத்தை இந்த வாரமும் தொடர்கிறார் அனைவரின் அன்பையும் பெற்ற சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்கு பெறும் என்னுயிர் தோழி, உறவுகளின் உணர்வுகளை இதயத்தோடு இணைக்கும் நிகழ்ச்சி. இந்த வாரமும் தவறாமல் கேளுங்கள் என்னுயிர் தோழி. இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் ஆகாஷவாணியின் 720 kHz மதியம் 1:10 to 1:45 வரை.
3: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 to 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். மாலை 6:10 மாலை 5:30 கிராமியத் என்ற நிகழ்ச்சியில் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கியுள்ள நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: வண்ண மீன் வளர்ப்பு என்பது நன்னீர்ல மீன் வளர்ப்பு முறைகள்ல ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு. இந்த மீன்களை இனப்பெருக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. ஒரு குட்டியிட மீன்களை வந்துட்டு முதல்ல வளர்த்து அதோட தொழில்நுட்பத்தை நன்கு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையிட மீன்களை வளர்க்க வேணும்.
0: அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் அ ஜாக்குலின் வினோ அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Good afternoon. This is Akashwani and I am Naresh Mago with the midday news. The headlines. Government withdraws emergency curbs on natural gas supplies following resumption of LNG shipments through Strait of Hormuz. Union Minister of Rural Development Shivraj Singh Chauhan releases 25,000 crore rupees assistance to states under Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen Act. Center orders Meta to remove child abuse ads from Instagram, seeks reply in 7 days. Renowned Pandwani singer of Chhattisgarh Tijan Bhai passes away. President, Vice President and Prime Minister express grief over her demise. IMD issues red alert for very heavy rainfall over Gujarat, Konkan, Goa, central Maharashtra and Odisha today. And in ICC Women's T20 World Cup finals, England to face Australia in London this evening. Government has withdrawn the emergency curbs on natural gas supplies after liquefied natural gas LNG shipments through the Strait of Hormuz resumed following a ceasefire in the West Asia conflict. In a notification, Ministry of Petroleum and Natural Gas said the Natural Gas Supply Regulation Order 2026 has been amended

கடவுள் இருக்கான் குமார் திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷ் குமார், எம் சி விக்கி, விஷ்ணு பிரியா ரவி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் இப்போது 2:33. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சஞ்சனா கல்மாஞ்சே பாடிய பாடல் படம் கிடாரி

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 2:40 ஆகாஷ்வாணி இசை பகிர்ச்சி. பரிபாலனை புரி. ஹேமவதி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்றுக் கொடுக்கிறார் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர்.
1: நமஸ்காரம் ஜெயலட்சுமி அவர்களே. நமஸ்காரம் சித்ரா.
2: நமஸ்காரம்மா.
1: இந்த இசை பயிற்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பாபநாசம் சிவனுடைய ஹேமாவதி ராகத்தில் அமைந்த ஆதித்தாளத்தில் அமைந்த ஒரு பாடலை, பரிபாலனை புரி பார்வதி மைந்தாங்கிற பாடலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.

0: நீங்க வார்த்தைகள் எல்லாம் எழுதிண்டேல, ஒரு தடவை சொல்றேன், சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பரிபாலனை புரி பார்வதி மைந்தா எழுதியிருக்கேல. பரதெய்வமான ஞானஸ்கந்தா, இது முருகனை பத்தின பாடல். ஹேமவதி 58வது மேல ராகமான இதுல அமைஞ்ச பாட்டு. இப்ப இந்த பல்லவி புரிஞ்சிருக்கா? இன்னொரு தடவை சொல்லி கொடுக்கட்டுமா?
1: புரிஞ்சிருக்கு.
0: சேர்ந்து பாடி பார்க்கலாமா? ஒரு ரெண்டு தடவை பாடினா பர்ஃபெக்ட் ஆயிடும்.

0: இந்த பல்லவி உங்களுக்கு நன்னா புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்ப இந்த அனுப்பல்லவியோட வார்த்தையை சொல்றேன், எழுதிக்கிறேன். அனுப்பல்லவி, குருவாய் அரர்க்கும், திருப்பி சொல்லுங்க, குருவாய்
1: அரர்க்கும்
0: உபதேசம் செய்த,
1: உபதேசம் செய்த,
0: குருவாய் அரர்க்கும் உபதேசம் செய்த,
1: குருவாய் அரர்க்கும் உபதேசம் செய்த,
0: குமரா
1: குமரா
0: என் குலதெய்வம்,
1: என் குலதெய்வம்
0: நீயே,
1: நீயே
0: குருவாய் அரர்க்கும் உபதேசம் செய்த,
1: குருவாய் அரர்க்கும் உபதேசம் செய்த,
0: குமரா
1: குமரா
0: என்
1: குலதெய்வம்,
0: குலதெய்வம் நீயே,
1: நீயே
0: என்னை,
1: என்னை
0: பரிபாலனை புரிவ, பரிபாலனை புரி பார்வதி மைந்தா. இப்ப அனுப்பல்லவியை ஒரே ஒரு தரம் சொல்லித்தரேன், அப்புறம் நம்ம அடுத்த வார்த்தையில கண்டினியூ பண்ணிக்கலாம்.

0: வணக்கம் ஜெயா, சித்ரா. நம்ம அடுத்த வாரத்தில் இந்த அனுப்பல் வீடு சங்கதி இருக்கு, அதை அடுத்த வாரத்தில் இது பண்ணுறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
2: இசை பயிற்சி கேட்டோம் கற்பித்தார் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, காக்காச்சி, முள்ளங்கினா விளை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாளா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், எமரால்ட், விண்ட்வர்த், மாஞ்சோலை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, மேல்கூடலூர், கூடலூர் பஜார், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சிறுவாணி அடிவாரம், சூரலக்கோடு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலமூர், களியல், குண்டாரணை, சின்கோனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உபாசி, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, அடவி நயினார் கோவில் அணை, உட்பிரையர், மாம்பழத்துறையாறு, பெருஞ்சாணி அணை, ஹாரிசான் அணைக்கிடங்கு, பெரியாறு, நடுவட்டம், குழித்துறை, கோழிப்போர் விளை, வால்பாறை, பார்வுட், அடையாமடை, கேட்டி, ராமநதி அணை, கிளன்மார்கன், குருந்தன்கோடு, பாபநாசம், கொளச்சல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில்

முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.3 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோரத்தை ஒட்டி உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிஷா பாலசோருக்கு தெற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், சந்தன்பாகுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கம் திகாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சந்தன்பாக் மற்றும் திகாவுக்கு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். மழைத்தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10. ஆகாஷ்வாணி. வணக்கம் நேயர்களே. விடுமுறை விருப்பம் ஒலிபரப்பாகும் நேரம் இது. நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்க தொலைபேசி எண்கள் 2498-7355, 2498-7355, 298-600-37 298-600-37 எஸ்டிடி குறியீட்டேன் 044. உங்கள் தொலைபேசி அழைப்பிற்காக காத்திருக்கிறோம் நேயர்களே.

0: வெடித்திடும் பகை, களத்தினில் ஆட வெறித்திடும் புகை, உடைகளை வழங்கிடும் வழி வழி துணை, வழிகளில் முளைத்திடும் விடுவிடுதலை, பகைவர் ஒளிஞ்சிடும் வீரன்னி, நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா, உன் நிலை தாண்டிய மலை உயருமா, வழி காட்டும் தலைவனே இனி அறம் உறங்குமா.
1: Yeah, my God.

0: அடிமைகள் வாழ்வில்
1: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
2: மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபராஜ்வரம் முகமது இக்பால்.
1: முகமது இக்பால் சாருக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
2: எனக்கு பிடித்த பாடல் பாரதி ராஜாவின் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தில் இளையராஜா எஸ் ஜானகி பாடிய திருப்பொன்மணி அந்த பாடலை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவரது அஞ்சலிக்காக அந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன்.
1: நன்றிங்க ஐயா. இதோ பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 3:08 20 நொடிகள் ஆயிட்டிருக்கு. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் இரண்டாவது நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: கைப்பொங்கல் படத்துல இருந்து பனி வீதம் பூ நிலவு அந்த பாட்டு.
0: சரிங்க, அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

0: தைப்பொங்கல் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ்பி ஷைலஜா பாடிய அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நேர்களை விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 298-6-00-37, 298-6-00-37. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்து நீங்கள் மகிழலாம். ஆகாஷ்வாணி உங்களுக்காக அந்த பாடல்களை ஒலிபரப்பும். இப்போது நம்ம நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ராஜேஸ்வரி நீலமங்கலம் கன்னட பாடலையும் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: உங்களுக்கு திரைப்படத்திலேருந்து ஒரு நிமிடமான ஒரு தொகையற மாதிரி ஆரம்பிக்கப்படாது, ஒரு ரெண்டு நாலு லைன் வரும். அதுக்கப்புறம் பள்ளி தோழியே வந்து போனாயா அப்படின்னு ஒரு பாட்டு மேடம்.
0: சரிங்க, அந்த பாட்டு கேட்கலாம். கேட்கலாம்.
1: தேங்க்ஸ் மேடம்.

0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. தற்போது காத்திருக்கும் அந்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் மேடம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமம் வி சுகுமார். நல்லா இருக்குங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், அருமையா இருக்கும்.
0: ரொம்ப சந்தோஷம் கேக்குறதுக்கு. உங்க விருப்ப
1: பாடம் வந்து கன்னி பருவத்திலே பாடல் வந்து அடி அம்மாடின்னு ஒரு பாடல் வருங்க மேடம், இந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: ஓகே, கேட்கலாம் எல்லாரும் அந்த பாடலை.

0: நேரம் இப்போது 3:25, 15 ஆயிட்டிருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். கோவையிலிருந்து. வணக்கம் மேடம், கோவையிலிருந்து ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ் சார், உங்களுக்கு விருப்பமான
1: படம்? இளமை கோலம், மலேசியா வாசுதேவன், சுஜாதா பாடுன நீ இல்லாத போதுங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: சரிங்க, அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 2 9 8 6 0 0 3 7. காத்திருக்கும் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: வணக்கம். வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலன், குடமாஞ்சப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டமா?
0: சொல்லுங்க ஜெயசீலன்.
1: விண்ணோடு முகிலோடு விளையாடும் வென்றது என்ற பாடலுமா?
0: சிஎஸ் ஜெயராமன் பாடின அந்த பாடலை இப்ப கேட்கலாம். உடன் பி சுஷிலாவும் பாடியிருக்காங்க.

0: தமது பாடல் ஒலிபரப்பாக ஆர்வத்துடன் காத்திருக்கும் அந்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு மேடம்.
0: பாபு சார், உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு விருப்பமான பாடம் வந்து கிழக்கு சீமையில படத்துல இருந்து கத்தாழம் காட்டுக்குள்ள.
0: ஓகே, அந்த பாடலை போய் கேட்கலாம்.
1: பாடல ஒரு நண்பருக்கு மட்டும் டெடிகேட் பண்றேன்
0: மேடம். சொல்லுங்க.
1: நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிடி வட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி ஐயா.
0: ஜோதி ஐயா
1: விவசாயிக்கு அவருக்கோசம் அந்த பாடல்.
0: எங்க எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுங்க நீங்க. எங்க எல்லாருக்கும் சேர்த்து
1: உங்க எல்லாருக்கும் நம்ம நேயர்கள் அனைவருக்கும் தன்னை அலசல் கேட்கிற அனைவருக்கும்.
0: ஓகே, நன்றி நன்றி.

0: நேரம் 3:39. ஆகாஷ்வாணி உங்களுக்கு விருப்பமான திரைப்பட பாடல்களை ஒலிபரப்பி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. நமது நிகழ்ச்சியின் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஊரப்பாக்கம் சுந்தரேசன் மேடம்.
0: நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாதமேனும் கோவில்.
0: சரிங்க. அந்த பாட்டு
1: கேட்கலையே நிலையே நல்லா அந்த வரிகள் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
0: சரிங்க.
1: அதனால அந்த பாட்டு பிடிக்கும் மேடம்.
0: வாணிச்சேரம் பாடி அந்த பாடல கேட்கலாம்.

0: வணக்கம்.
1: மா கலையரசு, விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க கலையரசு சார், தங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: சிறுமல்லி பூவோடும் பொன்முல்லை தேனோடும் இவள் தரும் ஆராதனை, ஒரு சோடி குயில்கள் பூத்தேரில் வலம் வருவேன் வலம் வரும் நேரம், வாழ்த்த என வாழ்க என வாழ்த்த வருவது ராச மல்லி ராச கன்னிகை, மனோ சித்ராவோடு பாடலை ரசிக்க வருவது ஜல்லிக்கட்டு காலை.
0: ஓகே, கேட்கலாம் அந்த பாடல.
1: ஒரு புள்ளலான பாடல்.

0: நிறைய நேயர்கள் ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் விருப்ப பாடலை தெரிவிக்கிறாங்க. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் அவரது விருப்ப பாடல் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: எங்கள் முதல் நிலை அறிவிப்பாளருக்கு பிற்பகல் வணக்கம்.

0: ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்தில் மனோ சித்ரா பாடிய அந்த பாடலை நாம் கேட்டோம். உங்கள் விருப்ப பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: கும்பகோணம் புவனங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் சார் சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: எனக்கு வந்து 1992 வெளிவந்த ஈரமான ரோஜாவே, இந்த திரைப்படத்திற்காக புலமை சித்திரம் எழுதிய இளையராஜா செகில் மெனோ பாடிய அதோ மேக ஊர்வலம் என்ற பாடல். இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணனை மேடம்
0: சொல்லுங்க.
1: அடியடித்த வார்த்தைகள் யாவும் அணிவகுத்து நிற்பதெல்லாம் அவளின் அழகுக்கு பொலிவை சேர்க்க, அத்தகைய அழகுக்கு அடையாளமாய் இந்த அவனியில் வேறு யார் இருக்கிறார் வலிமை சேர்க்க, ஓமையில் புதுமையே ஊரார் பலரும் உன்னை சுற்றி மொய்க்கும் தங்க பதுமையே, ரசிகன் கவிஞனாகி பின் அடிமையாகி அழகு பார்க்கும் அற்புதம், அதனை ஆராதிப்போர் அடிபடிவார் உன் பொற்பாதம், ஆர்வலைக்கும் உன் அழகின் ஆராய்ச்சி கண்டு அதிசயிக்கிறேன், இதனை இத்தருணத்தில் கொண்டாடி குதூகலிக்கிறேன், இந்த புதுமை முயற்சியில் போஞ்சிட்ட கவிஞன் புலமகிஷன் இன்று நம்மிடையே இல்லை என பரிதவிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
0: அற்புதமா இருந்ததுங்க உங்களோட வர்ணனை, நன்றி.

0: நமது ஆகாஷ்வாணி நேயர்களின் விருப்ப பாடல்களை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: சார். பக்கம் சிவகுமார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: மேடம், எதனும் பத்துல இருந்து ஒரு நாளும்
0: ஒரு நாளும் அந்த பாடல் கேட்கலாம் சார். முன்னதாக ஒலித்த அந்த பாடல் மனோ சுனந்தா பாடியது. இந்த பாடல் எஜமான் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். நிறைவாக

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 4:15.
1: ஆகாஷ்வாணி நாடகம். வடு நாடகம் எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள் குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதா மணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர்.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம். வருகை பதிவு பண்ணிடலாமா? செல்வி
2: உள்ளேனம்மா.
0: ஆனந்தி
3: உள்ளேனம்மா.
0: காவ்யா. காவ்யா
1: காவ்யா இன்னைக்கும் வரலாமா?
0: ஏன் காவ்யா வரவே மாட்டா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? உங்க ஊர் பொண்ணு தானே காவ்யா? அவளை நீங்க யாரும் பார்க்கலையா? சரி, அவ வீட்டுக்கு போய் நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க, சரியா? அப்படியா? அப்ப அவ அப்பாவை வந்து பார்க்க சொல்லுங்க.
4: ஐயையோ, நாங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் டீச்சர்.
0: ஏமா, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு பயப்படாம கூட்டிட்டு வாங்க.
4: யார் சொன்னாலும் அவங்க அப்பா கேட்க மாட்டா டீச்சர். அவளை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம்.
0: அப்படியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோனே அவங்க வீட்டை காட்டுங்க, நானே வந்து அவரை பாக்குறேன்.
5: டீச்சர், அவங்க வீட்டுக்கு போனா அவங்கள பார்க்கவே முடியாது. அவர் எங்கயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பாது.
0: அப்படியா? அப்போ அவ வீட்டுல வேற யாராவது

0: இருப்பாங்களா?
1: காவியாவோட அப்பத்தா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம கோழி வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க. டீச்சர்,
2: டீச்சர், டீச்சர்.
0: யாருமா, சும்மா உள்ள வாங்க.
2: டீச்சர், நானு
3: டீச்சர், இவங்கதான் காவியாவோட அப்பத்தா.
0: வாங்க வாங்க. காவியாவை பத்தி தான் இவ்வளவு நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன்.
2: காவியா ஏன் பேத்திதாமா?
0: ஏன் நீங்க காவியாவை பள்ளிக்கு அனுப்ப மாட்டீங்க?
2: அது வந்து
0: பிள்ளைங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்து கொடுத்தேல வீட்டு பாடம், அதை திரும்பி பாத்துட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் காவியா பாட்டி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, நம்ம வெளியே போய் பேசலாம்.
2: சரிங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, ஏன் காவியாவை பள்ளிக்கு அனுப்புறதில்ல? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
2: உடம்புக்கெல்லாம் நல்லாதாமா இருக்கு. பள்ளிக்கூடனா அவளுக்கு உசுருமா. அதுலேயும் உங்களைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீச்சரு, எங்கள் டீச்சருன்னு உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா.
0: காவியா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பா. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயே அவளை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ திறமையான பொண்ணு.
2: சந்தோஷம் தாயி, சந்தோஷம். தாயில்லா புள்ளம்மாது. எனக்கும் வர வர பாதி கண்ணு தெரியல தாயி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து மற்ற பிள்ளைகளெல்லாம் விளையாட போவோம். ஆனால் என் பேத்தி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கஞ்சி ஆக்கிட்டு உட்காந்துருப்பாம்மா. என் கொலசாமிம்மா அவ.
0: அழாதீங்கம்மா, ஒரு மூணாவது படிக்கிற பிள்ளை இவ்வளவு பொறுப்பாக இருக்காளா? ஆனா அவ பள்ளிக்கூடம் வராதத நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. நான் இத ஒரு டீச்சர்ன்ற முறையில மட்டும் சொல்லல, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். காவியா ஒரு புத்திசாலி பொண்ணு, அவ புத்தி கூர்மைக்கு பெரிய ஆளா வருவா. பள்ளிக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சு வைங்கம்மா.
2: அம்மா, நானாமா அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். ஒரு கொலகார பயல பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. எந்த நேரத்துல அதனால பெத்தேனோ. முப்பிறவியில நான் செஞ்ச பாவம்மா, இவன் வந்து என் வயித்துல பிறந்தது.
0: யார பத்திமா சொல்றீங்க? காவியாவோட அப்பாவையா?
2: ஆமாம்மா, ஆமா. குடிகார பய அவன் தாமா எல்லாத்துக்கும் காரணம்.
0: அப்போ காவியாவோட அம்மா?
2: அந்த புண்ணியவதி பாவப்பட்ட செம்மா. இந்த பயலோட கொடுமை தாங்காம போய் சேர்ந்துட்டா. என்னைக்கோ நானும் போய் சேர்ந்திருக்க வேண்டியதுமா. இந்த பச்சை மண்ணுக்காக போற உயிரை கையில புடிச்சிட்டு திரியறேம்மா.
0: அவ்வளவு மோசமான ஆளா இந்த காவியாவோட அப்பா?
2: ஆமா.
0: சரிம்மா, எது எப்படினாலும் காவியாவை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்கம்மா.
2: முடியாதுமா, முடியாது.
0: ஏமா இப்படி சொல்றீங்க?
2: அதை எப்படிமா நான் சொல்லுவேன்? குடிக்கிறதுக்கு காசு பத்தலன்னு அந்த பைய ஒவ்வொரு வீட்லயும் பத்து பாத்திரம் தேய்க்க இவ்வளவு வேலைக்கு அனுப்புறாம்மா.
0: என்ன கொடுமை இது! இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நானே நேர்ல வரேன். காவியாவோட அப்பா கிட்ட நானே பேசுறேன்.
2: வேணாம் தாயி, வேணாம். மரியாதை கெட்ட பையமா, நீ அவங்கிட்ட வர வேணாம் தாயி.
0: பரவாயில்லம்மா, அவர் என்னை எவ்வளவு மரியாதை குறைவா பேசினாலும் பரவாயில்ல. காவியா மாதிரி ஒரு நல்ல மாணவிய நான் இழக்க விரும்பலம்மா. அவளோட எதிர்காலம் பாழா போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாது இல்லையா?
2: மகராசி, நீ நல்லா இருக்கணும்மா. யாரோ பெத்த பொண்ண தன்னோட பொண்ணா நினைச்சு பாக்குறிய பாரு. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பதாயி.
0: நான் நல்லா இருக்குது இருக்கட்டும்மா, காவியா நல்லா இருக்கணும். அவ நல்லா படிக்கணும். என் கிட்ட படிக்கிற குழந்தைங்களை கடவுள் தந்த பரிசுகளா நினைக்கிறேன். அதை ஒருபோதும் இழக்க நான் விரும்பல.
2: சந்தோஷம்மா, இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அவனா நானானே பார்க்குறேன். என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. என் பேத்தி காவியாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. என்னைக்கு படிக்க வந்த பிள்ளைய கடவுள் தந்த பரிசுன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. உங்ககிட்ட என் பேத்தி பெரிய ஆளாக வருவா. நாளைக்கு வருவா பள்ளிக்கூடத்துக்கு, கட்டாயம் வருவா. இது சத்தியம்மா. நான் வரேம்மா.
0: ரொம்ப நன்றிம்மா.

0: ஆதா, ஹலோ துரை. ஆ
1: பாவி பய, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கியா?
0: ஏய் கோயந்தம்மா, ஆத்தா எங்க இருக்க? என்ன அதுக்குள்ள படுதாடக?
2: ஏய் இனி ஆத்தான்னு கூப்பிடாதடா, வயிறு பத்தி எரியுது.
0: எரியுதா? எரியுதா? குடத்துல தண்ணி எடுத்தா அப்படியே வாயில ஊத்தாவா, உன் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு சும்மா குழு குழுன்னு ஆயிரும்.
2: வாயில ஊத்த

0: குடத்துல தண்ணியை எடுத்த அப்படியே வாயில ஊத்தாவா உன் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு சும்மா குழு குழுன்னு ஆயிரும்.
1: வாயில ஊத்த வேணாண்டா, அப்படியே குடத்தை என் தலையில போடு, நானும் போய் சேர்ந்துருவேன். இந்த அநியாயத்தை சகிக்க முடியலடா.
0: சகிக்க முடியலையா? கிளம்பு கிளம்பு, தெருவுக்கு போ.
1: நான் ஏண்டா தெருவுக்கு போகணும்? என் வயசுக்கு உழைச்சு கஞ்சி குடிக்கிறேன்டா.
0: உழைக்கிறியா? அதுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடு எடு எடு.
1: வாயை கட்டி சம்பாதிக்கிற பணத்தை பூரா இப்படி குடிச்சே அழிக்கிறியடா படுவாவி. எப்படா நீ திருந்த போற?
0: திருந்திடுறேன் திருந்திடுறேன், துட்ட கூடு திருந்திடுறேன்.
1: வெக்கமா இல்ல காசு கேட்க, உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுல உசுரோட கொள்றியடா.
0: நீ பெரிய மகாராணி, உன்னை உக்கார வச்சு பூசா பண்ணணுமா? உக்கார வச்சு
1: நான் செஞ்ச பாவம்படா உனைய பெற்றது. ஒரு அப்பாவி பிள்ளை ஒருத்தியை கட்டி வச்சது அதை விட பெரிய பாவம்டா. ஒரு கால் கட்டு போட்டா திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு, மனக்கணக்கு. ரொம்ப தப்புடா, எல்லாம் பாழா போச்சு.
0: போகும் போகும். சீர்காழியை கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டால் உன் அண்ணே மகன் உர விட்டு போகக்கூடாதுன்னு.
1: அடச்சி வாய மூடுற, பேசாத இதுக்கு மேல. அழகும் பொறுமையும் நிறைஞ்ச மகாலட்சுமிடா அவ. ஒருன்னா ஒரு பொழுதாவது அவளை நிம்மதியா வாழ விட்டுருக்கியா? தாலி கட்டின அன்னைக்கே குடிச்சு புட்டு தெருவில் கிடந்த வேண்டா நீ. அந்த புண்ணியவதிக்கு நான் செஞ்ச பாவம்டா உன்னைய கட்டி வச்சது.
0: பாவம் ஒரே போடு, மண்டைய உடச்சு போடுவேன்.
1: ஓடாடா முதல்ல ஓட, அதை செய் முதல்ல, நானும் போய் சேர்ந்துடுறேன்.
0: சீக்கு பிடிச்சி போய் சேர்ந்துட்டா, அவளை பத்தி என்ன இப்ப பேச்சு உனக்கு?
1: யாருக்குடா சீக்கு பிடிச்சிச்சு? மாமா மாமான்னு உன்னைய சுத்தி சுத்தி வந்தாளேடா. அவளை ஐசு வச்சு காதுல கழுத்துல இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கி வித்து குடிச்சு அழிச்சு விட்டியாடா நீயே. அத்தனையும் மறந்து விட்டு அவ பேசாம அவன் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காளே அந்த மகராசி. என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா டே, நீ நல்லாவே இருக்க மாட்டடா.
0: நிப்பாட்டு, ஏய் உன் புராணத்தை மோ நிப்பாட்டு. நானே கொலை பசியில் இருக்கேன், போ சோத்தை போடு.
1: அரிசி வாங்கி கொடுத்தவே மாதிரி சோறு கேட்குறியே, சோறு என்ன கூரை பிச்சுக்கிட்டாடா வரும் சோறு?
0: நீ எல்லாம் ஒரு தாயா பேய். எம்பட்டு அட்டி இருந்தா நான் எப்படி கேட்டுருப்பேனா?
1: அப்பா சாமி நிறுத்துடா உன் பொண்டாட்டி பாசத்தை. காய்ச்சல்னு படுத்தா கவனிக்காம விட்டு இருந்தா இன்னும் உன் கொடுமையை அனுபவிப்பாளேன்னு கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கிட்டாருடா அவளை. பெரிய பாசம், வேசக்காரன்.
0: நான் பாசக்காரனோ வேசக்காரனோ மோசக்காரனோ அதை பத்தி உனக்கு என்ன கவலை? சோத்த போடு.
1: சோறும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, எங்கேயாவது தெருவில் போய் படுப்போ.
0: நான் இதுக்கு தெருக்கு போனோம், வேலைக்கு போறேல. அங்க காசு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, பெத்தையில ஆகி போடு.
1: பாவி பயல, என்னால முடியலடா, பாதி கண்ணுதான் தெரியுது. உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு வருதுடா.
0: உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு சுத்துதான் உனக்கு, ஆனா வாய் அடே அப்பா. இந்த தெரு நீளத்துக்கு கிளியுது, சோற போடு. நேத்தெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையா?
1: எப்பையும் ராவில 9 மணிக்கு தானடா வருவேன், அதிசயமா 7 மணிக்கு வந்து சோறு கேட்கறானே சோறு, நான் எங்கடா போவேன்?
0: ஓ அப்படியா, இனி மணி பார்த்து தான் சோறு கேட்கணுமாண்ணா. நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன். உன் வேலை என்ன? சோறாக்கி வைக்கிறது அக்னியா?
1: ஆடுற மட்டும் ஆடுற, இந்த ஆண்டவன் தாண்டா உனைய கேட்கணும்.
0: கேப்பாரு கேப்பாரு ஆண்டவன், நாங்க கேட்டா பதில் சொல்லிக்கிறோம். உன் சோழியா பாரு.
1: ஏன் சோழிய எங்கடா பார்க்க விடுற? உன் சோழிய நீ உருப்படியா பாரு, குடும்ப விளங்கும்.
0: என்ன அத ரொம்ப பேசுற, இரு.
1: ஏய் ஏலே நிறுத்துடா, இருக்கிற 1-2 சாமானி உடைச்சிடாதரா, உனைய கெஞ்சி கேக்குறேன், நிப்பாட்டுறா.
0: அப்படிவா வலிக்கு? உன்னெல்லாம் 4 மூணு போட்டாதே வலிக்கு வருவேன். பெத்தா விளாச்சேன்னு பார்த்தா ரொம்ப பேசுகிற. எங்க நான் பெத்தா அந்த அழு மூஞ்சி, அதை கூப்பிடு.
1: டேய் பள்ளிக்கூட போற பிள்ளைய

0: அடிச்சு புத்தக பைய எரிச்ச பாவிடா நீயே. நீ தின்னு கொளுக்கிறதுக்கு 8 வயசு புள்ளைய 4 வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க அனுப்புறியாடா, அது நல்லா இருக்காடா உனக்கே? அந்த புள்ள உழைக்கிற காசுல சாப்பிடுறது அவமானமா இல்லையா உனக்கு?
1: முதல்ல உன் மருமகள தூக்கி பேசின, இப்ப நான் பெத்த அந்த அலுமூஞ்சி அதான் உன் பேத்தி காவியா? உனக்கு ஒசத்தி வரட்டும் வரட்டும், அந்த அலுமூஞ்சிய
0: பெத்த புள்ளன்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பாசம் இல்லாம இருக்கேடா, அது ஓ ரத்தம்டா. உனக்கு ஒண்ணுன்னா அந்த புள்ள துடிக்கிற துடி எனக்கு தான்டா தெரியும். அவதான்டா பசிச்ச வயத்துக்கு சோறு போடுவா.
1: ஆத்தா, அப்படிலாம் ஒரு அசம்பாவிதான் இந்த மச்ச கால இருக்க வர நடந்துடாது. நீ ஒன்று ரொம்ப வீத்தாத ஆம்பளை சிங்கோ கூட்டிய பெத்து கூட்டினா அவ ஒருத்தி என்கிட்ட கடந்து வந்தவ, இந்த அலுமூஞ்சி பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு போயிட்டா. இது கட்ட கட்டுக்கு படிக்கணுமா? படிச்சு சில்லா கலெக்டராக போறாலும் சில்லா கலெக்டர் கையை காலம் முறிச்சு விடுவேன். ஒரே முறி.
0: ஏய் நிறுத்துடா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடுவேன். பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேயாமா. போ, எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டு வா. அந்த பச்சை புள்ள வந்து சோறு ஆக்கி வைக்கும், தின்னு கொளுத்துட்டு போ.
1: இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. எங்க உன் சுருக்கு பையே? சுருக்கு பையில இருந்து கொஞ்சம் திட்ட வெட்டு, ஒரு ஊத்து ஊத்திட்டு வந்துடுறேன். கூட கூட
0: இந்த தொலைஞ்சு போடா முதல்ல. கடவுளே, என் பேத்திக்கு நல்ல காலம் பிறக்காதா? இந்த படுபாவிக்கு நல்ல புத்தி வராதா? உன்னைத்தான் கடவுளே நம்பி இருக்கே.

0: அப்பத்தா அப்பத்தா, ஏ அப்பத்தா தூங்கிட்டியா?
1: இல்லம்மா, சும்மா அப்படியே படுத்தேன். என்ன அறியாம படுத்து கண்ணை மூடிட்டேன்.
0: வடக்கு தெரு கடைக்காரர் வீட்டுல விசேஷம் அப்பத்தா, அதான் பாத்திரம் நிறைய சேர்ந்து போச்சு, அதான் லேட் ஆயிருச்சு.
1: இந்த பச்சை மண்ணு இந்த வயசுல கஷ்டப்படுதே. அட கடவுளே, இந்த புள்ளைய கரை சேர்க்க மாட்டியா?
0: என்ன அப்பத்தா நீயே பேசிக்கிற?
1: ஒண்ணும் இல்லடா, சும்மா நானா புலம்புறேன்.
0: அப்பத்தா, மளிகை கடைக்கார வீட்டு அம்மா ரொம்ப நல்லவங்க அப்பத்தா. என்னைய சாப்பிட சொன்னாங்க அப்பத்தா, எனக்கும் ஆசையா இருந்துச்சு, பசிக்க வேற செஞ்சுச்சு.
1: சாப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா.
0: அவங்களும் தட்டில் எடுத்து வச்சாங்க அப்பத்தா, ஆனால் நான் சாப்பிடல.
1: ஏம்மா பசியோட இருந்தேன்னு சொல்ற? சாப்பிட்டுருக்கலாம்லாத்தா.
0: எனக்கு தான் உன் நினப்பு வந்துருச்சு.
1: அடி அத்தே, அடுத்த பிறவியில உனக்கு நான் மகளா பிறக்கணும் தாயி.
0: அழுகாத அப்பத்தா, நாங்க இருந்து கிளம்பிட்டேன், ஆனா அந்த அம்மா தான் என்னை கூப்பிட்டு உனக்கு சாப்பிட பார்சல் கட்டி கொடுத்துருக்கேன், நீ அங்க போய் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தா நீ சாப்பிடு.
1: கொண்டா கொண்டா தாயி, பிரிச்சு உனக்கு நான் வைக்கிறேன். பசியோட இருக்கேன்னு சொன்னியே, கொண்டா.
0: நீ சாப்பிடு அப்பத்தா, இந்தா இந்த வடைய சாப்பிடு அப்பத்தா, உனக்குதான் வடைலாம் ரொம்ப பிடிக்கும்ல.
1: கொண்டா தாயி, சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். அத்தா உங்க அப்ப வந்துருவான், சீக்கிரம் உலைய வைக்கணும். நீ ரொம்ப களைப்பா வந்திருக்க, நீச்சத்தை உட்காரு. அப்பத்தா அடுப்ப பத்த வைக்கிறேன்.
0: அட சும்மா அப்பத்தா, நீ உட்காரு. நீ தண்ணிய சட்டியில ஊத்துறதுக்கு பதிலா அடுப்புல ஊத்திருவ, உனக்குதான் கண்ணு தெரியாதுல்ல.
1: அடி ஆத்தி, எனக்கே சமையல் சொல்லி கொடுக்கறியா? நான் அரிசிய களைறேன், வா வந்து அடுப்ப பத்த வைதாயி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அந்த பசியா இருக்கேன்னு சொன்னிய, ஒரு வாய் சாப்பிடு.
0: அப்பத்தா இருக்கட்டும் அப்பத்தா, நான் சமைச்சத நான் சாப்பிட்டுக்கிறேன்.
1: அப்ப கொண்டு வந்தத என்னமா பண்ண போற?
0: அது அப்பா பாவம் அப்பத்தா, அப்பாவுக்கு கொடுத்துடலாம்.
1: இன்னுமாடி அந்த மிருகத்தை உன் அப்பான்னு சொல்ற? எதுக்கு எடுத்தாலும் கைய ஓங்குறியா, மனசு நோகிற மாதிரி பேசுறியா, திட்டுறியா. அவன் சாப்பிடணும்னு நீ பட்டினியா இருக்கியாத்தா? என்ன புள்ள நீ!
0: நான் உன் செல்ல பேத்தில அப்பத்தா, என்ன இருந்தாலும் அது என்னோட அப்பா இல்ல. என்னைய எப்படி பேசினாலும் அடிச்சாலும் எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பத்தா.
1: அதாண்டி பெத்த பாசங்கிறது, குடிச்சு குடிச்சு மிருகமாயிட்டவும் அப்பனுக்கு இந்த பாசமே வறண்டு போச்சுடி. காவியா, நாளையில இருந்து நீயே பள்ளிக்கூடம் போற, சரியா?
0: ஐயோ வேண்டாம் அப்பத்தா, அப்பா அடிப்பாரு.
1: அத நான் பாத்துக்கிறேன், நீ ஒரே முடிவாரு.
0: ரொம்ப நாளா நான் பள்ளிக்கூடம் போ

0: பார்த்தா இப்ப போனா டீச்சர் திட்டுவாங்களே என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு திட்டமாட்டாங்க.
0: உனக்கு எப்படி தெரியும் அவங்க திட்டமாட்டாங்கன்றது?
1: நேத்து உன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் காவியா.
0: நெசமாவா அப்பத்தா? எங்க விமலா டீச்சரை பாத்தியா? அப்பத்தா எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எங்க டீச்சரை ரொம்ப பிடிக்கும்.
1: உங்க டீச்சர் அம்மாவுக்கும் உனிய ரொம்ப பிடிக்குமா?
0: அப்படியா, யாரு சொன்னா அப்பத்தா?
1: உங்க விமலா அம்மாவே தான் சொன்னாங்க, நீ அவங்களுக்கு புள்ள மாதிரியா.
0: நீ சும்மா தானே சொல்ற அப்பத்தா, நான் அவங்க பிள்ளை மாதிரி நான் சொன்னாங்க.
1: நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன்? அவங்க சொன்னதை வச்சு தானே சொல்றேன். அதுக்கு மேல நீ தான் நம்பர் ஒன்னா, நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க.
0: ஆமா அப்பத்தா, விமலா டீச்சர் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் ஆசை ஆசையா இருக்கு பள்ளிக்கூட போக. அப்பாதான் என் புத்தகம் பை எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்களே.
1: நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, விமலா டீச்சருக்கு எல்லாம் தெரியும். அவங்க உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்களாம். நீ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகலனா அவங்களே நேரடியா வந்துருவாங்க. ஆமா.
0: ஐயோ வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன். ஆனா அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு.
1: படிக்கிற வயசுல போய் படி, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
0: அன்னைக்கு நீ சொன்னதான் நான் போனேன், தெருவில வச்சு விரட்டி விரட்டி அடிச்சிருச்சு அப்பா. இன்னைக்கு நீ பாட்டுக்கா சொல்லிட்டு போயிருவ.
1: பயப்படாம நீ போமா, அப்பத்தான் நான் இருக்கேன். நான் நாளைக்கு வேலைக்கு போகல, என்ன எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
0: நான் வீட்டு வேலைக்கு போறேனே, அவங்க கேட்டாங்கன்னா?
1: இனிமே நான் வரமாட்டேன், பள்ளிக்கூட போறேன்னு சொல்லு.
0: என்னவோ பயமா இருக்கு அப்பத்தா. அப்பாட்ட வேணா நீ கேக்குறியா? அப்பத்தா நீ களைஞ்ச அரிசிய கொடு, ஒலை கொதிச்சிருச்சு, நான் போடுறேன்.
1: இந்தா இந்த பாத்து போடுமா, கையில சுற்றாம போடு. இந்த அரிசிய போடுமா? அதுல
0: கொடு அப்பத்தா, என்னவோ புதுசா போடுற மாதிரி சொல்ற. அப்பத்தா
1: என்னதா? ஏ
0: என் பென்சிலு, பேனா, யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா?
1: எடுத்து வை. காலையில கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்பத்தா பள்ளிக்கூடத்துல போய் உனைய விட்டுட்டு வந்து போறேன். என்ன
0: சந்தோஷமா இருக்கு அப்பத்தா?
1: நல்லா அடுப்பை எரிய விடு. முதல்ல எங்க அப்பன் வர்ற நேரம் சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு வருவேன். நேத்து வச்ச கருவாட்டு குழம்ப சுட வை, இல்லாட்டி அதுக்கும் கத்திவேன்.
0: அப்பாவுக்கு தான் நான் கொண்டு வந்த பலகாரம் இருக்கே.
1: அது உனக்கு கொடுத்ததுடி, அதை நீ சாப்பிடு.
0: அப்பா சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிடுறேன்.
1: நீ தான் உங்க அப்பா அப்பான்னு உருகுற, அவன் உன்னைய வெறுத்து ஒதுக்குறான். என்னைக்கு இந்த கோயிலுக்கு பிள்ளையோட பாசம் தெரிய போதோ தெரியல. நாய் வேற குறைக்குது.
2: இந்த மச்சை கால வர ரோட்ல ஒரு பயம் நிக்க கூடாது. அதாவது நாயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி.
1: காவியா, உன் அப்பன் வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுடி பாரு. ஊரையே கூட்டிக்கிட்டு வரையா?
0: ஆமா அப்பத்தா, நான் ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறேன்.
2: அத்தா கோவிந்தம்மா, அத்தா குழப்பசியா இருக்கு. சாப்பாடு சாப்பாடு வை.
1: தாடா சாப்பாடு போட்டலாம், சாப்பிடு.
2: நல்லா இருக்கா?
1: ஏண்டா மெதுவா சாப்பிடேண்டா, அவுக்கு அவுக்குன்னு திங்கிறவன்.
2: யார் கொடுத்ததா இவ்வளோ ருசியா இருக்கு?
1: உன் மக வேலை செஞ்ச இடத்துல சாப்பிட சொல்லியிருக்காங்க, வேணான்னு சொல்லி கையில் கட்டி கொண்டு வந்திருக்கா.
2: இப்போ தெரியுதா இந்த அப்பாவோட அருமவன் பேத்திக்கு? வீடு வீடா வேலைக்கு போனா இப்படி நல்லா சோறு கிடைக்குதுல்ல.
1: டேய் எல்லாத்தையும் வலிச்சு தின்னுப்படாத, அந்த பச்சை மண்ணுக்கு கொஞ்சம் வைடா.
2: குழப்பசியில் இருக்கான், எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு தெரியும் இவ அங்கே திருப்பிட்டு தான் வந்திருப்பா. தூக்கமா வருது, நான் தூங்குறேன்.
0: அப்பத்தா அப்பா கிட்ட பள்ளிக்கூடம் போறத பத்தி சொன்னியா?
1: அதை விடு, நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போறது உறுதி. வந்து வடிச்ச சாப்பாட முதல்ல சாப்பிடு காவியா, வா. மிச்சம் வைக்காம முழுங்கி புட்டு எப்படி கொரட்டை விடுறேன் பாரு, கொரட்டை. நீ வா, நீ சாப்பிடு.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: காவ்யா, பரவாயில்லையே, உங்க பாட்டி சொன்ன மாதிரியே உங்களை அனுப்பி வச்சிட்டாங்களே.
2: வணக்கம் டீச்சர், எங்க அப்பா தா நேத்து ராத்திரியே சொல்லிட்டாங்க நீ பள்ளி

0: பாடத்துக்கு போகலாம்னு. சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப நன்றி டீச்சர்.
1: எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத காவ்யா, உங்க பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் நேத்து இங்க வந்து என்னைய பார்த்து கண்டிப்பா பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க.
0: டீச்சர், என் புத்தகம் பையு.
1: அதை பத்திலாம் நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, நானே உனக்கு புதுசா புத்தகம் பையு எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். அந்த மேஜையில வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. தினமும் பள்ளிக்கு தவறாம வந்துடணும், சரியா?
0: கண்டிப்பா வருவேன் டீச்சர். என் அப்பத்தா நான் இருக்கேன், கவலைப்படாம போன்னு சொல்லுச்சு டீச்சர். டீச்சர், என்னைய ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா டீச்சர்?
1: ஆமாண்டா, நீ தான் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கியே. பெஸ்டா இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? உனக்கு எது வேணும்னாலும் டீச்சர் கிட்ட தயங்காம கேளு, சரியா? நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும், ஓகேயா?
0: டீச்சர், நானும் உங்களை மாதிரியே பெரிய டீச்சரா வரணும் டீச்சர்.
1: உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் டீச்சர் என்ன டீச்சர், அதுக்கும் மேல பெரிய ஆளா வருவ. சரி, இந்தா இந்த சாக்லேட்டை எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் கொடு.
0: எதுக்கு டீச்சர் சாக்லேட் எல்லாருக்கும்?
1: வரமாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா இப்ப வந்திருக்கீல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? அதுக்குதான் சாக்லேட்.
0: நானும் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் டீச்சர்.
1: அப்படியா, எனக்கு கொண்டு வந்திருக்கியா? என்னது அது?
0: பூவ டீச்சர். காலையில அப்பத்தாவோட கோவிலுக்கு போனேன், அங்க வாங்கினது டீச்சர்.
1: ரொம்ப நன்றிடா செல்லம். இப்ப நான் இதை வாங்கிக்கிறேன், அதுவும் உனக்காக. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ வாங்கிட்டு வரக்கூடாது. நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் ஒரு நாள் என்னைய வந்து பார்க்கணும், அப்ப நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், சரியா செல்லம்? இப்ப நீங்க வகுப்புக்கு போங்க.
2: ஏய் காவ்யா, காவ்யா எங்க இருக்க?
0: டீச்சர், டீச்சர், எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் போகவா?
1: நீ உட்காரு காவ்யா, என்ன கேட்காம வெளியே எங்கேயும் போக கூடாது, நான் பாத்துக்கிறேன்.
2: ஏய் காவ்யா, எங்க இருக்க? உள்ள வந்தேன், வெளுத்து விடுவே வெளுத்து.
1: காவ்யா, என்ன நடந்தாலும் நீ வெளியே வராத, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஹலோ, என்ன உங்களுக்கு இங்க அனாவசியமா சத்தம்? ஸ்கூல்ல எல்லாம் சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியே போங்க.
2: போறேன், தாராளமா போறேன், ஆனா என் மக காவியாவை அனுப்பி போயிட்டே இருக்கேன்.
1: பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன குழந்தைய வீட்டு வேலைக்கு அனுப்பி அந்த காசுல குடிக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்ல?
2: மான அவமானத்தை பத்தி நீ பேசாதம்மா, மரியாதையா என் புள்ளைய அனுப்பு. அது என் புள்ள, அதுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய மட்டும் பாரு.
1: நான் என்னோட வேலைய சரியா தான் பாக்குறேன், நீங்க தான் தேவையில்லாம இங்க வந்து தொந்தரவு செஞ்சுருக்கீங்க.
2: நல்லா இருக்குமா உங்க பெத்த பிள்ளைக்கு படிப்பு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இல்லை.
1: ஒரு குழந்தை படிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. காவ்யா நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா, தயவு செஞ்சு அவளை படிக்க விடுங்க.
2: எனக்கு ஏய் காவ்யா, வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரவா?
0: டீச்சர், டீச்சர், பயமா இருக்கு டீச்சர், நான் போயிடுறேன் டீச்சர்.
1: காவ்யா நீ பயப்படாத, அப்படியே உள்ளேயே உட்காரு, அவ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டா, தயவு செஞ்சு நீங்க போங்க.
2: எப்படி போறது? துட்டுமா துட்டு, வீட்டு வேலைக்கு அட்வான்ஸா துட்டு வாங்கியிருக்கேன்ல, இவளை நம்பி நீ தருவியா?
1: நான் தரேன், அவளுக்காக நான் தரேன், ஆனா அவளை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவ படிக்கணும்.
2: நீ தெரியா என்ன பிச்ச போடுறியா? வந்தாமா டீச்சர் சொல்லிய பார்த்தாமா போனமான்னு இருக்கணும். எனக்கு இவங்க தராங்களாம்ல, தராங்க, நான் மானஸ்தேன்.
3: போடா இவனே, வெக்கமா இல்ல? மானத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு யோக்கியத வேணா? நான் நினைச்சேன்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்து குட்டிக்கலாட்டா பண்ணுவேன்.

0: நினைச்சேன்டா. அதனால தான்டா நான் வந்தே. முதல்ல வெளியே போடா.
1: நினைச்சேன் நினைச்சே பெத்த தாயின்னு பார்க்குறேன். ஒரே அடியில் மண்டையை புலந்து உருவேன். ஆமாம், நீ கூலி வேலைக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுற?
0: நான் வேலைக்கு போகிறத பற்றி உனக்கு என்னடா அக்கறை? நீ உழைச்சி சம்பாதிச்சு பெத்த வயிறுக்கு முதல்ல கஞ்சி ஊத்துறா. வேலைக்கு போகாமல் கிடைக்கிற காசையும் குடித்து அழிக்கிற நீ எப்படா என்னை கேள்வி கேட்க முடியும்?
1: நான் கேட்காம ஏன் கேட்பேன்? சாகுற வயசுல உனக்கு திமுரு.
0: கேளுடா கேளு, உன்னைய பெத்த கொடுமைக்கு என்ன வேணாலும் கேளு. அந்த மகராசி என் மருமகளோட நானும் மேல போயிருக்கணும். இந்த பச்சை மண்ணுக்கு தண்டா தவிச்சுக்கிட்டு கிடக்கேன்.
1: பச்சை மண்ணாவது காஞ்ச மண்ணாவது பாசம் பொங்கி வழிதான் பத்தி மேல.
0: ஆமாடா, அவளுக்காக தான் நான் உசிரையே வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரங்கிட்ட விட்டுட்டு நான் எப்படா இருக்க முடியும்? பெத்த புள்ளன்னு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்பியா நீ? ஒரு நாளைக்காச்சும் அன்பா நாலு வார்த்தை பேசியிருப்பியா நீ? அந்த பிள்ளைய படிக்கவாத விட்டுருப்பியாடா நீ பாவி.
1: உன்ட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. மோல் நீ விலகு விலகு. இது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. நீ யாரு இதில் தலையிடுறது?
0: டேய், நீ நல்ல அப்பனா இருந்தா நான் ஏன்டா தலையிட போறேன்? போடா, அந்த புள்ளைய படிக்க விடு.
1: ஏய் ஆத்தா, என் புள்ளைய எனக்கு பாத்துக்கற தெரியும். போவில்லை, கிளம்பு முதல்ல. நீ எடுத்த காலி பண்ணு. ஏ காவியா, வெளியே வரியா? நான் வரவா.
0: ஏய், என்னைய மீறி நீ உள்ள போடா பார்க்கலாம்.
1: நீ என்ன கோட்ட சேவரா? உன்னை மீறி போற ரொம்ப பெரிய விஷயம் பாரு.
0: ஏய், என் பணத்தை தாண்டி தாண்டா நீ உள்ளே போக முடியும்?
1: ஆசையை என்ன எங்க இருக்குன்னா இந்தா வரேன், உன்னை போட்டு தள்ளிட்டே போகிறேன். இரு இரு, அந்த கட்டு
0: இந்த பாடுறா. கம்ப தூக்காதரா,
2: அடிக்காதீங்க. மண்டை உடஞ்சி ரத்தமா வருது.
1: அப்பவே சொன்னேன்ல மண்டைய புழப்பேன்னு. அப்படியே கேட அந்த புலந்த மண்டையோட உன் மண்டையில.
2: ஐயோ ஐயோ, ரத்தம் ரொம்ப போகுது. யாராவது வாங்கலே, யாராவது வாங்க.
1: மூச்சிருக்கா இல்லையா தாய் கிழவிக்கு?
3: அப்பதான் அப்பதான் கண்ணு திறந்து பாரு. அப்பதான்
1: அழு மூஞ்சி. உனாலதான் இவ்வளவும் ஆச்சு. உன்னையா
3: அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க, வலிக்குது ப்ளீஸ்ப்பா.
2: காவியா காவியா, நீ உள்ள வந்துரு. யோ, நீ மனுஷனா? மனுஷனா நீனு? இந்த சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற?
3: டீச்சர் டீச்சர், அப்பா கையில கத்தி வச்சிருக்காங்க டீச்சர். நீங்க போயிடுங்க டீச்சர். ஆ அம்மா அப்பா, என்ன விட்டுருங்கப்பா.
1: இனியோட உன்னைய தலை முழுகிறேன். வீட்டுக்கு வா. உன்னைய பொம்பளை பிள்ளை, உனக்கு என்ன படிப்பு? நீ நான் படிச்சு கிளிக்க போற.
2: இங்க பாருங்க, அந்த பிள்ளைய விட்டுருங்க. இல்ல இந்த கம்பால உன் தலைய
1: உடைச்சிருவேன். நான் அடிக்க வர டீச்சர். நீ டீச்சர்னா கரும்பழைகள் எழுதணும். ஊர்காரங்களை அழிக்க கூட தெரியாதம்மா.
2: காவியா காவியா, நீ ஓடாத. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். காவியா காவியா,
1: அழுமூஞ்சி, என்னால ஓடி வர முடியல. எங்க சுத்தியும் நீ வீடு தானே வரணும். வா, உனக்கு இருக்க கச்சேரி. வா. Oh, no.

0: சீக்கிரம் வாங்க. தண்ணி இல்லைன்னா பரவாயில்ல, சீக்கிரம் வாங்க. என்னங்க வண்டி புறப்பட போகுது, சீக்கிரம் வாங்குங்க. வாங்க கைக்கு பிடிங்க, ஏங்க.
1: ஐயே அந்த பாட்டில் முதல்ல கொடுங்க.
2: கடைக்காரே சில்லறை தேடி தர்றதுக்குள்ள

0: ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் ட்ரெயினை பிடிச்சிருக்க முடியாது தெரியுமா?
1: என்ன பண்ண சொல்ற? சரி சரி, தண்ணி முக்கியம்ல. இருந்த ஒரு பாட்டில் தண்ணியும் கீழே கொட்டிருச்சு. அடுத்து எங்கே வண்டி நிற்கும்னு யாருக்கு தெரியும்? வாங்கி வச்ச சாப்பாடு வேற அப்படியே இருக்குது.
0: வாங்க வந்து உட்காருங்க, முதல்ல வேர்வையை தொடங்க.
1: இந்தா முதல்ல தண்ணியை குடி. அப்போலேருந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொன்னேல. இந்தா
0: ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேங்க. நினச்சி பார்த்தா உடம்பே பதறுது, இன்னும் மனசு ஆறலை.
1: என்னோட உனக்குத்தான் ரொம்ப வேர்க்குது. பதட்டப்படாத, அதான் வந்துட்டேன்ல.
0: இன்னொரு முறை இழப்பை தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க.
1: தமயந்தி ரிலாக்ஸு, எதுக்கு பழசெல்லாம் நினைக்கிற?
0: எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்?
1: நினைச்சு என்ன ஆக போகுது? வேதனை தான் மிஞ்சோ. இதை மறக்கிறதுக்கு தானே ஊர் ஊரா கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்கிறோம்.
0: என்னால மனசை கட்டுப்படுத்த முடியலங்க. நைட்டெல்லாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது.
1: இந்த வேதனை உனக்கு மட்டும்தானா? நானும் தினமும் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன். புரிஞ்சுக்க தமயந்தி.
0: நாம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு?
1: கடவுளே, கடவுளுக்கு நம்ம மேலே ரொம்ப பிரியம் அதிகம்னு நினைக்கிறேன். என்ன துன்பம் கொடுத்தாலும் தாங்குவாங்கன்னு நினைச்சாரு என்னமோ. கடவுள் நமக்கு ஒரு வழி கொடுக்காம இருக்க மாட்டார் தமயந்தி.
0: ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் இதைத்தான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுன்னு தான் கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பாக அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும்னு நாம் நம்புவோம். நமக்கு அந்த தெய்வத்தை விட்டால் வழி இல்லை தமயந்தி, வேற வழி இல்லை.
0: திடீர்னு யாருமே இல்லாத மாறிட்டோமோன்னு தோணுதுங்க.
1: உண்மைதான் தமயந்தி. நாம் செஞ்சுக்கிட்டது காதல் கல்யாணம். உன் வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி யாரும் நம்மளை ஏற்றுக்கலை. அதனால தான் தொலைதூரமாக வந்து யாரோட தொடர்பும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம்.
0: நல்ல வாழ்க்கையாக தாங்க நம்ம வாழ்க்கை அமைஞ்சது. சந்தோஷமாக தானே இருந்தோம். அழகான புத்திசாலியான காவியா பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக தானே போச்சு.
1: உண்மைதான் தமயந்தி, உண்மைதான். நம்முடைய ஒரே ஆறுதல், ஒரே சந்தோஷம் நம்முடைய மக காவியாதா.
0: யாரு கண்ணு பட்டுச்சோ நம்ம தலை மேல இப்படி ஒரு இடி விழுந்துருச்சு?
1: அது நான் செஞ்ச தப்பு. நீ அப்பவே வேணாம்னு சொன்ன, நான் தான் உன் பேச்ச கேட்கல தமயந்தி.
0: நீங்க உங்களை குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க பிளீஸ்ங்க.
1: இல்ல தமயந்தி, இல்ல, நான் உன் பேச்ச கேட்டிருக்கணும். நான் தான் பிடிவாதமா அனுப்புனேன்.
0: அதுக்கு பேர் பிடிவாதம் இல்லைங்க, உங்க பிள்ளை மேல நீங்க வச்ச அன்பு செல்லம்.
1: அதேதான், என்னுடைய செல்லத்தை பிரிச்சிருச்சு, என்கிட்ட பிரிச்சிருச்சு.
0: அழுகாதீங்க, நீங்க அழுத நானும் அழுதுருவேன். டூர் போறதுக்கு தகப்பனா நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க. இப்படி ஒரு விபத்து நடக்கணும்னு யாரு நினைச்சது? காலேஜ் ஃபைனல் இயர், லாஸ்ட் சான்ஸ்ல உங்க பொண்ணு உங்களை வற்புறுத்தி கேட்டதால தானே நீங்க சம்மதிச்சீங்க.
1: விதி தமயந்தி, இப்படிதான் நடக்கும்னு கடவுள் எழுதி வச்சதை யார் மாற்ற முடியும்? இருந்ததை பறிச்சுக்கிட்ட கடவுளுக்கு புதுசா ஒன்று கொடுக்க முடியாமல போகும்.
0: போதுங்க, இந்த பேச்சை நிப்பாட்டிடுவோம். போங்க, போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம்.
1: இந்த ரயில் பயணத்துல நிறைய புதிய முகங்களை சந்திக்கிறது நம்ம பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு உதவியா இருக்கும் தமயந்தி.
0: நிச்சயமாங்க. சரி வாங்க, பசிக்குது, கையை கழுவிட்டு வாங்க.
1: சரி வர்றேன்.
0: யாருங்க இந்த சின்ன பொண்ணு? எங்க இருந்து கூட்டிட்டு வர்றீங்க?
1: கை கழுவ போன இடத்துல பாத்ரூம் கிட்ட அந்த பொண்ணு பரிதாபமா உட்கார்ந்திருந்தா. கையில வேற காயமா இருக்குது.
0: என்ன
1: பார்த்து பயந்தா? அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறேன்.
0: வாடா செல்லம், ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கியே, கையில விட ரத்த காயமா இருக்கு. உங்க அப்பா அம்மா எங்க? எப்படி நீ ட்ரெயின்ல ஏறின?
2: என் அப்பத்தான், எங்க அப்பா.
1: பாப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா, என் பக்கத்துல வந்து உட்காரு. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பா தெரியுதே. சாப்பிட்டாடா செல்லம்?
2: இல்லை.
1: முதல்ல சாப்பிடுமா? தமயந்தி சாப்பாடு எடுத்து பிள்ளைக்கு வையே. முதல்ல சாப்பிடட்டும், அப்புறமா விசாரிக்கலாம். சாப்பிடு பாப்பா. பாப்பா சாப்பிடுமா? சாப்பிடு.
2: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல சாப்பிடு.
1: அந்த தயிர் சாதத்தையும் எடுத்து வை தமயந்தி.
0: ஏங்க இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுங்க.
2: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: மெதுவா மெதுவா.

0: இந்த தண்ணிய குடி பாப்பா.
1: அங்க போய் நின்னுக்கவா?
2: நீ அங்கெல்லாம் போக வேணாம் பாப்பா, நீ எங்க கூடவே இரு. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நீ எப்படி இந்த ட்ரெயின்ல ஏறின?
1: எங்க அப்பா தாவ எங்க அப்பா அடிச்சு போட்டாரா? எங்க அப்பா என்னை விரட்டிட்டே வந்தாரா? நான் ஓடி வந்தேனா? இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது, அப்படியே ஏறிட்டேன்.
0: உங்க அப்பா ஏன் விரட்டிட்டு வந்தாரு?
1: வீட்டு வேலைக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போனேனா அதனாலதான்.
2: நீ ஏமா படிக்காம வீட்டு வேலைக்கு போகணும்?
1: அப்பாவுக்கு காசு வேணும்ல.
2: அடப்பாவி, இப்படி ஒரு அப்பனா?
0: உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா கண்ணு?
1: எனக்கு அம்மா இல்ல. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பத்தா தான் என்னை வளர்த்துச்சு.
2: சரி, உங்க அப்பத்தா உன்னை தேடுவாங்கல்ல?
1: அப்பத்தா தான் அப்பா அடிச்ச அடியில விழுந்து போச்சே.
0: ஏன்பா, ஏன் உங்க அப்பத்தாவ உங்க அப்பா அடிச்சாரு?
1: என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சுல, அதனாலதான்.
0: அட பாவமே, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சோகமா?
2: பாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். நீ எந்த ஊர்னு சொல்லு.
1: வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன்.
0: பயப்படாதரா கண்ணு, உனக்கு பிடிக்கலன்னா நீ எங்கேயும் போக வேண்டாம், தனியா போய் நிக்க கூடாது. எங்க கூடவே இரு, உட்காரு. இந்த அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விடுறேன், சரியா?
1: நீங்க எங்க போறீங்க?
2: நாங்க எங்க ஊருக்கு போறோம்.
1: ரொம்ப தூரமோ?
0: எவ்வளவு தூரமா இருந்தா என்னம்மா, நீ எங்க இறங்கணும்னு சொல்லு, அங்க இறக்கி விட்டுறோம்.
1: நான் எங்கேயும் இறங்கல, எங்க அப்பா வந்துருவாரு. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
0: அப்ப எங்க கூட வந்துடு.
1: நீங்க யாரு?
2: உன்னோட அப்பா அம்மா?
1: நீங்க என்னோட அப்பா அம்மானா உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா?
0: கண்டிப்பா. உனக்கு பிரியம்னா எங்க கூட வா.
1: அப்பனா என்ன பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்பீங்களா?
2: நிச்சயமா நிச்சயமாப்பா, கண்டிப்பா அனுப்புவோம். உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம், எங்களோட வர்றியா?
1: எனக்கு சோறெல்லாம் ஆக்க தெரியும்.
0: அதெல்லாம் நீ சமைக்க வேண்டாம்டா கண்ணு, அம்மாவே பாத்துக்குவேன். நீ எனக்கு பொண்ணா இருந்தா மட்டும் போதும். எனக்கு இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க?
2: நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் தம்பி. இது கடவுள் நமக்காக அனுப்பின குழந்தை, நம்ம வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாருமா. இனி இந்த பொண்ணு தான் நம்ம குழந்தை.
0: எனக்கும் முழு சம்மதங்க. பாப்பா உன் பேர் என்ன?
1: காவியா.
0: நம்ம காவியா நமக்கு கிடைச்சிட்டாங்க. இவதான் இனிமே நம்ம பொண்ணு காவியா. காவியா வா, வந்து அம்மா மடியில வந்து உட்காந்துக்கோமா.

0: எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். மெழுகுவர்த்தியாக தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு ஒளி வீசுகிற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையுமே நினச்சி பார்க்குற ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர் பெருமக்களை அவங்களோட திறமைகளை சாதனைகளை போற்றும் விதமாக நல்லாசிரியர் விருது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருது. இதை வருஷா வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிற ஒரு சிறப்பான ஏற்பாடு இது. நம்ம மாவட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் அம்மாவோட விருப்பத்தின் பேரில் மாநில அளவில் நல்லாசிரியர்களாக தெரிவு பெற்றவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு மாணவ மாணவியரோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. தன்னலம் இல்லாமல் மாணவர்களோட வளர்ச்சிக்காக தன்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் சொந்த பணத்தையுமே செலவு செய்கிற ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பை நாம் நினச்சி பார்க்குற தருணம் இது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச மரியாதைக்குரிய கலெக்டர் அம்மா, நல்லாசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள், பொதுமக்கள் எல்லாரையுமே இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக நல்லாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒரு ஆசிரியர் தங்களோட கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு இங்கே அழைக்கிறேன். வாங்க, உங்களில் யார் வேணும்னாலுமே முன் வரலாம். உங்கள் சந்தோஷமான உணர்வுகளை தாராளமாக இங்கே பகிர்ந்துக்கலாம். இது மற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். வாங்க
1: ப்ளீஸ்.

0: கம் ஃபார்வர்ட். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க, உங்களை பாதித்த விஷயங்களையும் சொல்லுங்க. எஸ் வாங்க, யூ ஆர் வெல்கம்.
1: மரியாதைக்குரிய கலெக்டர் மேடம், என்னுடன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. நான் ஆரம்ப பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த விருதுகள்லாம் கிடைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நல்லா வேலை செய்கிறதுக்கு ஊக்கத்தை தருது. நம் மாவட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கிற இந்த கலெக்டர் அம்மா கல்வித்துறைக்கு அதிக கவனம் கொடுக்கறது அதிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலெக்டர் அம்மா விசேஷமாக புதுசாக இப்படி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது, அதை இந்த விழா முன்னாடி பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் செஞ்ச ஒரு காரியத்தால் ஒரு அதிபுத்திசாலியான என்னோட ஒரு மாணவ கண்மணியை இழந்துட்டேன். பள்ளிக்கூடம் வராமல் இருந்த தாயில்லாத ஒரு பெண் குழந்தைய பள்ளிக்கூட வர வைக்கிற முயற்சியில் நான் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தையோட பேர் காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமாக போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாமல் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நல்லாசிரியர் விருது வாங்குறப்ப கூட அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இழந்த அந்த காவ்யா, காவ்யா அனைவருக்கும் நன்றி.
2: நன்றி விமலா டீச்சர். மாவட்ட அளவில் விருதுகள் வழங்குவதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய கலெக்டர் அம்மாவை உரையாற்ற அளிக்கிறேன்.
0: மதிப்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். குருக்களாகிய நம் தெய்வங்களை வாழ்த்த கிடைத்த அற்புதமான நாள் இது. ஒவ்வொரு ஆசிரியரும் வெறும் கற்றுக் கொடுக்குற கருவிகளாக இல்லாமல் அதுக்கும் மேலே குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக வாழணுன்றதே என்னோட விருப்பம். அன்பிற்கும் பாசத்திற்கும் அறிவுக்கும் ஏங்குற குழந்தைகளுக்கு வாஞ்சையுள்ள அப்பாவா அம்மாவா நீங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த சமூகமும் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. இதுக்கு சாட்சி வேற எங்கேயும் தேட வேண்டாம், நான் தான் அதுக்கு சாட்சி. நல்லாசிரியர் விருது பெற்ற அந்த ஆசிரியர் சொன்னாங்கல்ல, தொலைந்து போன அந்த மாணவி காவியா தான் அவங்களோட வடுவுக்கு காரணமா இருந்ததா சொன்னாங்க. மை டியர் விமலா டீச்சர், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு விருது வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த உறுத்தலும் இல்லாம நீங்க வாங்கிக்கங்க. உங்க மனசுல இருக்கிற வடு இன்னையோட அழியட்டும். தொலைந்து போன காவியாவிற்காக வடிக்கும் கண்ணீர் நீங்கள் தெய்வம் என்பதற்கு அடையாளம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: ஐயோ கலெக்டர் அம்மா, நீங்கெல்லாம் என் காலில் விடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணுமா. எந்திரிங்கம்மா. மோதோ
0: என்ன சொன்னீங்க விமலா டீச்சர், உங்க காலில் நான் விழக்கூடாதா? நான் விழாம வேற யார் விழுவாங்க? புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். புது பை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். ஒவ்வொரு நாளும் பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு தந்தது யாரு? நீங்க தான். தெரியலையா டீச்சர்? இன்னும் தெரியலையா டீச்சர்? என்ன நல்லா பாருங்க டீச்சர், எப்படி என்ன மறக்க முடிஞ்சது? உங்க காவியா டீச்சர்? இல்ல இல்ல, நான் தான் உங்க மகள் காவியா டீச்சர்.
1: யாரு? என்னோட காவியாவா? என்னோட காவியா கலெக்டரா? இதை விட எனக்கு வேற என்ன விருது வேணும்? நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட காவியா, திரும்ப கிடைச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவியா.
0: டீச்சர் நான் உன்னை கேட்கட்டுமா?
1: கேளுமா.
0: சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா?
1: நான் தான் எப்பவுமே ஒரு சாக்லேட் கையில் வச்சிருப்பேன்ல. இரு ஒரு நிமிஷம். இந்தாம்மா.
0: ஞாபகம் இருக்கா விமலா டீச்சர், பல நாள் பள்ளிக்கு வராமல் உங்கள் முயற்சியால் வந்தப்ப அதை கொண்டாடுறதுக்காக என்னை விட்டு சாக்லேட் கொடுக்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நான் திரும்ப வந்துட்டேன். எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன். இந்த விமலா டீச்சரை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்கலாம். என்

0: வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம். ஆனால் அந்த சிறு வயதில் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை வாழ வச்சிச்சு, என்னை உயர வச்சிச்சு. டீச்சர், எங்கள் பாட்டி இறந்து
1: உங்கள் அப்பா அடித்ததில் உங்கள் பாட்டி மயக்கம் ஆயிட்டாங்க. உன்னை விரட்டிகிட்டே வந்த உங்கள் அப்பா பாட்டி இறந்துருச்சுன்னு நினச்சி எங்கேயோ போயிட்டாரு. இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லைம்மா.
0: பாட்டி இப்போ இருக்காங்களா டீச்சர்?
1: இல்லைம்மா, நீ இல்லாதது அவங்களுக்கு பெரிய வருத்தம். ரொம்ப விரக்தியாக இருந்தாங்க. ஏறக்குறைய நீ போன 2 வருஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க.
0: அம்மா முகம் எனக்கு சரியாக தெரியாது. எனக்கு எல்லாமே பாட்டி தான். எனக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்த என் பாட்டியை நினைக்கையில் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
1: வருத்தப்படாதம்மா.
2: கலெக்டர் காவ்யா, உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல் வாழ்த்துக்கள்.
0: டீச்சர், இதுதான் என்னோட அப்பா. அப்பாவுக்கு பயந்து ஓடி போய் ரயிலில் ஏறினேன்ல, அங்கே தான் புது அப்பாவும் அம்மாவும் கடவுள் கொடுத்தாங்க. அப்பா, நான் அடிக்கடி சொல்வேன்ல விமலா டீச்சர்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்கம்மா. அடிக்கடி உங்களை பற்றி காவ்யா சொன்னதே சொல்லுவாள். வாழ்கிறதுக்கு வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். ஆனால் நம்பிக்கையான வார்த்தைகளை ஆசிரியரான உங்களால் தான் விதைக்க முடியும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.
0: டீச்சர், இந்தாங்க என்னோட நம்பர். நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட பேசலாம். நானும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வரேன்.
1: அவசியமாக வாங்க கலெக்டர் அம்மா.
0: வா காவ்யான்னு சொல்லுங்கள் டீச்சர்.

0: நல்ல வேலை டாக்டர் செக்கப்புக்கு போகும்போது நீங்க வரல, அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்டிங்க்கு அனுப்பிட்டு நான் கிளினிக்ல இருந்தேன். செக்கப்புக்கு என்னோட நீங்க இருந்தீங்கன்னா விழாவுக்கு நீங்க போயிருக்கவே முடியாது.
1: உண்மைதான் தமயந்தி, அந்த விழாவுக்கு போனதால தான் காவியாவுக்கு பிடிச்ச அந்த விமலா டீச்சரை பார்க்க முடிஞ்சு.
2: ஆமாம்மா, உண்மையிலேயே இன்னைக்கு மனசு நிறைவாக இருக்கு. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினத பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன்.
1: ஆ, டிரைவர் காரை ஓரமாக நிப்பாட்டிருங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். தமயந்தி மெதுவாக இறங்கு. காவியா நீயும் வாமா.

0: நான் செஞ்ச பாவம் என்னை இப்படி கோயில் வாசலில் உட்கார வச்சிருச்சு. பெத்த பிள்ளையும் பார்த்துக்கல, கட்டின பொண்டாட்டியும் பார்த்துக்கல, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதுதான் தேவை.
1: நான் அந்த டீச்சரை பார்க்க முடியாம போச்சு காவ்யா. நாம போய் அவங்கள பார்க்கணும். நீ அவசியமா கூட்டிகிட்டு போ.
2: கண்டிப்பா, நீங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஒரு தடவை டீச்சருக்கு ரோஜா பூ கொடுத்தேன், அப்பா அவங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு.
3: என்னமா சொன்னாங்க?
2: நீ பெரிய ஆளா வருவ, அப்ப நீ எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா.
3: ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுக்கலாமா காவியா?
1: நல்ல காஸ்ட்லியான பட்டு செயலே வாங்கி கொடுக்கலாமா காவியா?
2: அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க டீச்சர் எப்பயுமே அவங்களுக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்கற பள்ளிக்கூடத்துக்கு வேணா என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
3: ஓகே ஓகே, தாராளமா செஞ்சலாம்ப்பா.
2: வாங்கப்பா கோயிலுக்கு போலாம்.
3: காவியா இந்தாமா பழம், வரிசையா அந்த யாசை கேட்கறவங்களுக்கு நீ கொடுத்து.
0: கையில அதே கத்தியால கீர்ன காயம் கையில தெரியுதே. என் மக கலெக்டரா? என்ன ஒரு மிடுக்கு அவன் நடையில! அப்படியே அவ அம்மா மாதிரி இருக்கா? என்ன

0: தெரியலையா அவளுக்கு? எப்படி தெரியும்? உடம்பு மெலிஞ்சு வயிறு ஓட்டி போய் பரட்டை தலையோட முகமெல்லாம் தாடி, அப்பாவா எப்படி தெரியும்? நல்லாயிரு மகளே, நல்லாயிரு. என் மனசில் இருந்த ஆறாத வடு உன்னை பார்த்ததில் போயிடுச்சுமா. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. இன்னும் ஒரு தடவை கடைசியாக என் மகளை எங்காவது ஒளிஞ்சிருந்தாவது பார்த்துட்டு போகிறேன். வரட்டும் வரட்டும், சாமி கும்பிட்டு வரட்டும், காத்திருக்கேன் அந்த பக்கம். அந்தா அந்தா என் மக வரா. என் மக, என் ரத்தம், இந்த மாவட்டத்தோட கலெக்டர். அதோ அதோ நான் அப்போதே உட்காந்துருந்தேனே, அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வராளே. அவ ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சிருப்பாளோ. அந்தா வந்துட்டா, நான் இருந்த இடத்துக்கே வந்துட்டா. ஐயோ, என்ன தேடுறா?
1: எங்க? இங்கே ஒரு பெரியவர் இருந்தாரே, அவர் எங்க?
2: ஐயே, அவர் அப்பவே போயிட்டாரு தாயே.
3: காவியா, ஏமா அவரை பத்தி விசாரிக்கிற?
1: அவர் என்னை பார்த்த பார்வை அப்படியே எனக்குள்ள ஊடுருன மாதிரி இருந்துச்சு, அந்த கண்கள்.
4: காவியா வாமா, ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பாக்குற நீ. ஒவ்வொரு அப்பாவுக்கும் உன்ன போல ஒரு பிள்ளை இருக்க ஆசை கண்டிப்பா இருக்கும். வாமா போலாம்.

இப்படி கொடூரமாக பார்த்து பழகின என் கண்களில் எப்படி அவன் மறந்திருப்பா? மகளே, பாசம், அன்பு, பரிவு இது எதுவும் காட்டாத தகுதி இல்லாத அப்பமண்ணா. கொடுமை மட்டும் செஞ்சு பழகின என்னோட கைகள் வலுவிழந்து போச்சுமா. நான் ஒன்றும் இல்லை மகளே, உன் இழப்பில் நான் என்னை தொலைச்சு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. காலம் போயிடுச்சு, நான் என்னை உணர்றதுக்குள்ளேயே காலம் போயிடுச்சு. என்னை வந்து தேடுனியே என் அருமை மகளே, இதுதான் ரத்த பாசமா? போதும், எனக்கு இது போதும். என்ன மாதிரி தகுதி இல்லாத அப்பாக்களுக்கெல்லாம் இதாம்மா தண்டனை. நீ இருந்தும் உன் கூட இல்லாமல் இருக்கிறது தான் தண்டனை. என் அருமை மகளே, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. நிச்சயமாக நான் உன்கிட்ட வந்து உன்னோட என்னால் இருக்க முடியாதுமா. உன்னை பார்த்துட்டேன், இதுவே எனக்கு போதுமா. நீ என்னை தேடின பார்த்தையா, அது என் மனசில் இருந்த வடுவை அழிச்சிட்டு தாம்மா போயிருக்கு. அந்த வடுவை அழிச்சிட்டு தான் போயிருக்கு. என்னை போல் அப்பாவுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. இருந்தும் இல்லாமல் இருக்கிறது தான் அனுபவிக்கிறேன் என் செல்ல மகளே, என் செல்ல மகளே. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வடு நாடகம். எழுதியவர் ஜே மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம் தான்யா, குழந்தை செல்வியாக பி நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம் ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதா மணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல் என் ஜி ரவிசங்கர். அமைப்பு மயிலப்பன்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது, தெரியுமா?
3: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.

0: வாட், என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நம்ம குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜாலியா பேசுறதுக்கு விஷ்ணு குட்டி வந்திருக்காரு. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாமா? பொதுவாகவே குழந்தைகள் என்றாலே ஒரு குதூகலம் தான். அவங்க பேசுற மழலை பேச்சுக்கும் அவங்க பண்ற சின்ன சின்ன குறும்புக்கும் ஈடுனேயே கிடையாது. ஒரு 10 வயதுல நம்ம உலகம் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன மிட்டாய்க்காகவும் அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்காகவும் நாம எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம். குழந்தைகளோட குறும்புத்தனம் சில நேரங்கள நமக்கு கோபத்தை வரவழைச்சாலும் அவங்க கேக்குற அந்த அப்பாவியான கேள்விகள் நம்மை அப்படியே உருக வச்சிடும். அவங்க கிட்ட இருக்கிற அந்த மிகப்பெரிய திறமை என்ன தெரியுமா? எந்த கவலையும் இல்லாம இந்த நிமிடத்தை அப்படியே கொண்டாடுறதுதான். சொல்ல போனா நாம தொலைச்ச அந்த அழகான குழந்தை பருவத்தை இவங்க கிட்டதான் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போற இந்த சுட்டி குழந்தை தன்னோட உலகத்தை பத்தியும் அவங்களோட சின்ன சின்ன கனவுகள் பத்தியும் நம்ம கிட்ட ரொம்ப யதார்த்தமா பேச போறாங்க. நாமும் கொஞ்ச நேரம் நம்ம வயச மறந்துட்டு ஒரு குழந்தையா மாறி இந்த உரையாடலை கேட்கலாம். வாங்க. குட்டி,
1: ஹாய்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: எங்க இருந்து வரீங்க?
1: மறைமலை நகர்ல இருந்து.
0: ஓ, மறைமலை நகர்ல இருந்து வரீங்களா?
1: ஆமா.
0: ரொம்ப தூரம் இல்ல உங்களுக்கு?
1: ஆமா.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: குழம்பு.
0: என்ன குழம்பு?
1: முருங்கக்காய் குழம்பு.
0: முருங்கக்காய் குழம்பா? முருங்கக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஆமா.
0: முருங்கக்காய் குழம்பு உங்களுக்கு எதனால பிடிக்கும்?
1: முருங்கக்காய் இருக்கனால.
0: முருங்கக்காய் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, எதனால முருங்கக்காய் ரொம்ப பிடிக்கும்?
1: அதுக்குள்ள விதையெல்லாம் இருக்குல்ல.
0: அந்த விதையெல்லாம் டேஸ்டா இருக்குமா?
1: ஆமா.
0: ஓகே செல்லம், வேற என்னெல்லாம் பிடிக்கும்?
1: உருளைக்கிழங்கு பிடிக்கும்.
0: உருளைக்கிழங்கு பிடிக்குமா? எதனால உருளைக்கிழங்கு பிடிக்கும்?
1: டேஸ்டா இருக்கனால.
0: நல்லா டேஸ்டா இருக்குமா? அப்ப அம்மா சூப்பரா சமைப்பாங்களா?
1: ஆமா.
0: அம்மா சமைக்கிறது வேற என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு?
1: இது மட்டும்தான் பிடிக்கும்.
0: எது மட்டும்?
1: இந்த உருளைக்கிழங்கும் முருங்கக்காயும்.
0: நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டாங்களா அம்மா?
1: சிக்கன் தான் செய்வாங்க.
0: சிக்கன் தான் செய்வாங்களாம்.

0: சிக்கன்லாம் பிடிக்காதா?
1: பிடிக்கும்.
0: அப்ப சொல்லவே இல்ல நீங்க.
1: அதான் இப்ப சொல்லிட்டல.
0: சரிங்க சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொன்னீங்களே.
1: ஆமா.
0: உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: 10 ஃப்ரெண்ட்ஸ்.
0: 10 ஃப்ரெண்ட்ஸா? பாரு, 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா. அவங்களோட பேர்லாம் சொல்றீங்களா?
1: முகுந்தன், மித்திக், ரோஷிகா, சஸ்விகா, விக்ரேஷ்,
0: அப்புறம்
1: சாம் ஜோயல், ருத்ரேஷ், ஹரிசாய், சாய் கித்திக், ரஷவர்தன்.
0: 10 ஃப்ரெண்ட் பேர் சொன்னீங்க. அந்த 10 ஃப்ரெண்ட்லயே உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு?
1: ரோஷிகா.
0: ரோஷிகாவா? ஏன் ரோஷிகாவை ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: எதனால ரோஷிகாவை பிடிக்கும்?
1: அழகா எழுதுறனால.
0: ஓ, அவ அழகா எழுதுவாளா?
1: ஆமா.
0: நீங்க சீக்ரெட் எல்லாம் பேசுவீங்களா ரோஷிகா கூட?
1: பேச மாட்டோம்.
0: பேச மாட்டீங்களா? ஏன் பேச மாட்டீங்க?
1: மிஸ் அடிப்பாங்க.
0: மிஸ் அடிப்பாங்களா? நீங்க நல்லா படிக்கிற குட்டியா இல்லன்னா சேட்ட பண்ணும் குட்டியா?
1: நல்லா படிக்கிற குட்டி.
0: நல்லா படிப்பீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பீங்களா?
1: ஆமா.
0: அப்ப சேட்டெல்லாம் பண்ண மாட்டீங்களா?
1: பண்ண மாட்டேன்.
0: அப்ப நல்லா பிரில்லியன்ட் பாயா நீங்க?
1: ஆமா.
0: உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்?
1: ஜயதோஷ்மி.
0: என்ன பேர் சொல்லுங்க?
1: ஜயதோஷ்மி.
0: எதனால அந்த மிஸ் பிடிக்கும்?
1: அவங்க நல்லா சொல்லி தருவாங்க.
0: அவங்க உங்களை அடிக்கல மாட்டாங்களா?
1: அடிக்க மாட்டாங்க.
0: மிஸ் வந்து உங்களை அடிக்காம செல்லமா பாத்துக்கிறதுனால அந்த மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: சரி சரி, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்?
1: ரெட் கலர்.
0: வேற என்ன கலர் பிடிக்கும்?
1: ப்ளூ கலர்.
0: ப்ளூ எதனால பிடிக்கும்?
1: ப்ளூபெரி இருக்குல்ல அதனால.
0: ப்ளூபெரி பழத்தினால உங்களுக்கு ப்ளூ பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஓகே. நீங்க ஸ்கூல் லீவுக்குலாம் வெளியில போவீங்களா?
1: ஆமா.
0: எங்க போவீங்க?
1: பீச்சுக்கலாம்.
0: பீச்சுக்கலாமா? அங்க போய் என்ன பண்ணுவீங்க பீச்சுல?
1: தண்ணில குளிச்சிட்டு இருப்பேன்.
0: தண்ணில குளிக்கலாம் விடுவாங்களா உங்க வீட்டுல? அல அடிச்சிட்டு போயிடாது?
1: போகாது. எங்க அப்பா இருக்க புடிச்சு பாரு.
0: அப்பா இருக்க புடிச்சு பாருன்ற தைரியத்துல நல்லா நீங்க விளையாடுறது.
1: ஆமா.
0: பீச்சை தவிர்த்து வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: சூப்பர் மார்க்கெட்.
0: சூப்பர் மார்க்கெட் போய் என்ன பண்ணுவீங்க?
1: ஸ்நாக்ஸ் வாங்குவோம்.
0: ஸ்நாக்ஸ் வாங்குவீங்களா? உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: கிரீம் பிஸ்கட்.
0: கிரீம் பிஸ்கட்டா? அப்ப கிரீம் பிஸ்கட் வாங்குறதுக்காக நீங்க சூப்பர் மார்க்கெட் போவீங்களா?
1: ஆமா.
0: வேற என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு?
1: பிஸ்கட் பிடிக்கும், முறுக்கு பிடிக்கும்.
0: அப்படியா? அப்புறம் வெளியூருக்குலாம் போயிருக்கீங்களா?
1: போக மாட்டோம்.
0: ஏன் போக மாட்டீங்க?
1: எங்க அப்பா கூட்டிட்டு போக மாட்டாரு.
0: சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் அப்பா கிட்ட சொல்லி உங்களை வெளியூர் கூட்டி போக சொல்றேன்.
1: சீக்கிரம் சொல்லுங்க.
0: ஸ்கூல் லீவ் டைம்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: எழுதிட்டே இருப்போம்.
0: எழுதிட்டே இருப்பீங்களா? விளையாடலாம் போக மாட்டீங்களா? விளையாட மாட்டியா?
1: மாட்டேன்.
0: ஏன் விளையாட மாட்டீங்க?
1: அவள் நிறைய கொடுத்திருப்பாங்க.
0: ஓ, எழுதுறதுக்கு அவ்வளோ நிறைய கொடுத்துருப்பாங்களா? சோச்சோ, நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாத சரியா?
1: ஓகே. நான் இப்போ உங்களுக்காக ரைம் சொல்லட்டா?
0: ஆ, சொல்லுங்களேன்.
1: தோ தோ நாய்க்குட்டி துள்ளி வா வா, நாய்க்குட்டி ஒன்னே தானே நாய்க்குட்டி, ஓடி வா வா நாய்க்குட்டி, கரட்டு மணில் கட்டுவான் கருஞ்சோறும் போடுவேன், 20 நிமிஷம் தங்கிடு எங்க வீட்டில் காத்திடு. எங்க வீட்டு பூனை இருட்டு முட்டு பூனை, அங்கமிங்கும் தேடும் ஆடு கண்ணலோடும், தாவியலில் பிடிக்கும் தேரை ஏறி குடிக்கும், சொக்கம் விட்ட பம்பரம் சுட்டி விட்ட பம்பரம், தலையாட்டை சுற்றுறது தரலிருந்து சுற்றுறது, சாட்டி கொண்டு சுற்றினால் தட்டி தட்டி சுற்றுமே, அழகு வண்ண பம்பரம் ஆறு காசு பம்பரம், குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து, மெல்ல உடல் சாய்த்து மேலும் கீழும் பார்த்து, செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து, சிட்டே சிட்டே பறந்துவா சிறகை விரித்து பறந்துவா, கொட்டி கிடக்கும் மணிகளை கொத்தி கொட்டி தின்னவா, கைவீசமா கைவீசு கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டை வாங்கலாம் கைவீசு, மெதுலாம் திங்கலாம் கைவீசு, கோயிலுக்கு

0: கை வீசு, கும்பிட்டு வரலாம் கை வீசு. அதோ பாரு ரோடு, ரோடு மேல காரே, காருக்குள்ள யாரே? எங்க மாமா நேரே. நேரு என்ன சொன்னாரே? நல்லா படிக்க சொன்னாரே. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாராட்டு, குள்ள நிறைய தாளாட்டு, சின்ன முயலை மேலம் கொட்டு, சிங்கம் குட்டிய தாளம் தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏழேலோலோ பாடிக்கிட்டு, ஒன்றாங்கந்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
1: உங்க மழலை மொழியில் நீங்க அழகா பண்ணீங்க பாட்டு.
0: ஓகே, தேங்க்யூ.
1: இப்போ ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஈவினிங் டைம்ல விளையாட மாட்டீங்களா?
0: விளையாடுவோம்.
1: யார் கூட விளையாடுவீங்க?
0: மிதுல.

0: சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
1: உங்க மழலை மொழியில் நீங்க அழகா பண்ணீங்க பாட்டு.
0: ஓகே, தேங்க்யூ.
1: இப்போ ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஈவினிங் டைம்ல விளையாட மாட்டீங்களா?
0: விளையாடுவோம்.
1: யார் கூட விளையாடுவீங்க?
0: மிதுலா பாஷினி கூட.
1: யார் அவங்க?
0: அவங்க ஃப்ரெண்ட்ஸ்.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸா?
0: ஆமா.
1: அவங்க எங்க இருக்காங்க?
0: எங்க வீட்டுக்கிட்ட.
1: உங்க வீட்டுக்கிட்டயா? என்ன விளையாடுவீங்க?
0: லிங்காலிங்க ரோசஸ். அடுத்து ஓடி பிடிச்சி விளையாடுவேன்.
1: நல்லா ஜாலியா விளையாடுவீங்களா?
0: ஆமா.
1: வேற என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
0: அதுக்கு மேல விளையாட மாட்டேன்.
1: விளையாடாம என்ன பண்ணுவீங்க?
0: வீட்டுக்கு போயிடுவேன்.
1: வீட்டுக்கு போயிட்டு
0: எழுதுவேன்.
1: எழுதிட்டு
0: படிப்பேன்.
1: படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க?
0: படுத்துருவேன்.
1: படுத்துருவீங்களா? அப்புறம் மறுநாள் எழுந்து காலையில ஸ்கூல் போயிருவீங்கல்ல?
0: ஆமா.
1: அப்ப காலையில எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க?
0: 6 மணிக்கு.
1: 6 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுவீங்க?
0: படிப்பேன்.
1: படிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க?
0: படிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஸ்கூல் போயிருவேன்.
1: அப்ப ஸ்கூல் எத்தனை மணிக்கு முடியும் உங்களுக்கு?
0: 3 மணிக்கு.
1: 3 மணிக்கு முடிச்சுட்டு
0: வீட்டுக்கு வருவேன்.
1: வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க?
0: எழுதுவேன்.
1: திருப்பி எழுதுவீங்களா?
0: ஆமா.
1: எழுதி முடிச்சுட்டு
0: விளையாட போயிருவேன்.
1: உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: கிச்சன் செட்.
1: கிச்சன் செட்டா?
0: ஆமா.
1: கிச்சன் செட் விளையாட்டு ஏன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
0: நல்லா சமைச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து விளையாடுவேன்.
1: ஓ, அதனால உங்களுக்கு அந்த கிச்சன் செட் விளையாட்டு ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா.
1: உங்களுக்கு கேம்ஸ்ல என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்?
0: கிரிக்கெட் பிடிக்கும். அடுத்து ஃபுட்பால் விளையாடுவேன்.
1: சரி, உங்க வீட்ல நீங்க மட்டும் தானா இல்ல உங்களுக்கு அண்ணா இல்ல அக்கா யாராச்சும் இருக்காங்களா?
0: அண்ணா இருக்காங்க.
1: அண்ணா இருக்காங்களா? அண்ணா என்ன பண்றாங்க?
0: அண்ணா 6th படிக்கிறான்.
1: 6th படிக்கிறாங்களா அண்ணா?
0: ஆமா.
1: அண்ணா பேர் என்ன?
0: ரித்திக்.
1: அவங்க உங்க கூட நல்லா விளையாடுவாங்களா?
0: விளையாடுவாங்க.
1: அண்ணா உங்களை பாசமா பாப்பாங்களா இல்ல போட்டு அடிப்பாங்களா?
0: பாசமா பாப்பாங்க.
1: அப்ப நீங்க அடிச்சுக்க மாட்டீங்களா?
0: அடிச்சுக்க மாட்டோம்.
1: உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வராதா?
0: வராது.
1: ரொம்ப நல்ல அண்ணன் தம்பி பா. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி நீங்க லைஃப் லாங் நல்லா அடிச்சுக்காம சந்தோஷமா இருங்க, சரிங்களா?
0: ஓகே. நான் இப்ப ஆத்து சுடி சொல்ல போறேன்.
1: ஆ, சொல்லுங்களேன்.
0: அறம் செய்ய விரும்பு, 60 சினம் இயலது கருவு, 20 விலகு உரியது விளம்பு, ஊக்கவதம் கைவிடல், எண் எழுத்து இகழ், ஏற்பது இகழ்ச்சி, அயமித்துவன் உப்புறவு ஒழுகு, ஓதுவது ஒளியல், அவ்வையும் பேசல், அக்கம் சுருக்கல், கண்வண்டு சொல்லல், நான் போல் வலை சனி நீராடு, நயம் படுவுரை இடம் பட வீடு எடில், இணக்கம் மறைந்து இணங்கு, தந்தை தாய் பேய், நந்தி மரவில் பருவத்து பயசில், மண் பறித்து உன்னேல், இயல்பு அழகன செயல், அறவம் ஆட்டில், இளவம் பஞ்சில் துயில், மஞ்சவம் பேசில், அழகு அழகன செயல், இளமையில் கல் அரணை மரவேல், அனந்தல் ஆடில்.
1: உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ரொம்ப
0: அம்மா.
1: எதனால பிடிக்கும் அம்மா உங்களுக்கு?
0: அம்மா அடிக்க மாட்டாங்க.
1: அப்ப அப்பா அடிப்பாரா ரொம்ப?
0: ஆமா.
1: நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன்னா இனி அடிக்காதீங்க நீங்கன்ட்டுன்னு.
0: ஓகே.
1: சரி, நீங்க பெரிய ஆள் ஆனவனே நீங்க என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆகணுமா?
0: ஆமா.
1: டாக்டர் ஆகணும்னு ஆசை யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா?
0: ஆமா.
1: யார் சொல்லி கொடுத்தா?
0: அப்பா.
1: அப்பா சொல்லி கொடுத்தாரு. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்களா உடனே?
0: சொல்லிட்டேன்.
1: ஏன் ஓகே சொன்னீங்க?
0: ஏன்னா எனக்கு டாக்டர் நான் ஆசை.
1: எதனால டாக்டர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை?
0: ஊசி போடனால.
1: ஊசி போடணுமா? யாருக்கு ஊசி போடுவீங்க?
0: உங்களுக்கு.
1: எனக்கே போடுவீங்களா ஊசி? ஊசி போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா.
1: சரி, ஊசி போடுறத தவிர்த்து உங்களுக்கு எதனால டாக்டர் ஆகணும்னு ஆசை?
0: நிறைய பேத்துக்கெல்லாம் நோய் வருதுல, அவங்கெல்லாம் நான் வந்து மருந்து கொடுப்பேன்.
1: ஓகே குட்டி, நீங்க பெரிய ஆளாயி டாக்டர் ஆயிட்டு நிறைய பேருக்கு ஊசி போடுறதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா?
0: ஓகே.
1: உங்களுக்கு தாத்தா பாட்டிலாம் இருக்காங்களா?
0: இருக்காங்க.
1: நீங்க சொல்லவே இல்ல.
0: கேட்கவே இல்லையே.
1: இப்பதான் கேட்டேன்ல, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கா?
0: எங்க தாத்தா பாட்டிலாம் கூட இருக்காங்க.
1: தாத்தா பாட்டி உங்ககிட்ட பாச

0: தாத்தாமா இருப்பாங்களா?
1: ஆமா.
0: என்ன பண்ணுவாங்க உங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு?
1: ஃபோன்லாம் தருவாங்க.
0: ஃபோன்லாம் தர்றதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களை?
1: ஆமா.
0: உங்களுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட மாட்டாங்களா உங்க பாட்டி?
1: ஊட்டி விடுவாங்க.
0: தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்களே, உங்களுக்கு கதைலாம் சொல்லுவாங்களா?
1: சொல்லுவாங்க.
0: என்ன மாதிரியான கதைலாம் சொல்லுவாங்க?
1: காக்கா கதை சொல்லியிருக்காங்க, முயலாம கதை சொல்லியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு சொல்லட்டுமா?
0: ஆ சொல்லுங்களேன்.
1: ஒரு ஊரில் ஒரு காக்கை இருந்துச்சான். அதுக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்துச்சான். அப்போ வெயில் காலமா, பக்கத்தில் பார்த்தா தண்ணி இல்லையாம். தூரமாக பறந்து போய் பார்த்துச்சான், அங்கேயும் தண்ணி இல்லையாம். தேடி தேடி பார்த்துச்சான், எங்கேயுமே தண்ணி இல்லையாம். காக்கா கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் பறந்து கடைசியில் காக்கா ஒரு பானை பார்த்துச்சான். காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சான். பானை கிட்ட போச்சு. பானை கொஞ்சம் தண்ணி இருந்துச்சான். காக்காவால் தண்ணி குடிக்க முடியலையாம். காக்கா யோசிச்சான், எப்படி இந்த தண்ணி குடிக்கிறது? புத்தி சொல்லி காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். பக்கத்தில் கொஞ்சம் கல் இருந்துச்சான். காக்கா ஒரு கல் எடுத்துட்டு வந்து பானைக்குள்ளே போட்டுச்சான். மறுபடியும் இன்னொரு கல்லை எடுத்துட்டு வந்து அதே பானைக்குள்ளே போட்டுச்சான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சான். காக்கா சந்தோஷமா தண்ணியை குடிச்சிட்டு பறந்து போயிருச்சான். அந்த கதை நீதி என்னன்னு தெரியுமா? முயற்சி திருவினை ஆகும். ஒரு காட்டில் முயலுக்கு அமைக்கு போட்டி நடந்துச்சான். வேகமாக யாரோ வர்றாங்கன்னு பாப்பா மாதிரி முயல் சொல்லிச்சான். ரெண்டு பேருக்குள்ளேயே போட்டி நடந்துச்சான். ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்களாம். காமம் மெதுவாக அசைஞ்சு அசைஞ்சு நடந்து நடந்துச்சான். முயல் வேக வேகமாக ஓடி போச்சான். திரும்பி பார்த்துச்சான், ஆமை நம்ம ஸ்லோவாக நடந்து வந்துச்சான். ஆமை தான் ஸ்லோவாக வருதுல, அதுக்குள்ளே நம்ம குட்டி தூங்க தூங்கிடலாமா அப்படின்னு முயல் சொல்லிட்டு தூங்கிடுச்சான். முயல் கண்ணு முடிச்சு பார்க்கறக்குள்ள ஆமை வேக வேகமாக நடந்து வந்து போட்டி தான் வின் பண்ணிருச்சான். என் கதையோட நீதி, ஒருத்தால் பூமி ஆழ்வார்.
0: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா?
1: தெரியும்.
0: எனக்காக திருக்குறள் சொல்றீங்களா?
1: சொல்லறேன். அகரமுதிரை எழுத்தெல்லாம் ஆகிபதவன் உரத்தே உலகு, கக்க கசரட கற்பவை கற்ற பெண் நிக்க அதத்து தக, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு மனவிசின் மேங்கினால் மாநாடி சேர்ந்தால் நிலம் விசை நீடு வாழ்வார். துப்பார்க்கே துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கே துப்பாய தூவும் மலை. செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் அல்லம் தலை. நன்றி மறப்பது நன்றன்றே, நன்னல்லது அன்றே மறப்பது நன்றே. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இரவர் நடி சேராதார். உலுக்கம் விளப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். தொட்டணி தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணி தூரம் அறி.

0: மேல் என்னொருவன் தாந்துணியம் கல்லாதுவாரே. ஒருமிக்கன் நான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளமியம் ஏமா புடைத்து. அம்பருக்கும் உண்டும் அடிக்கும் தாள் ஆர்வரர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தம்குரியல் அம்புடியார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்னன்றி கொண்டாருக்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. பயன்தூக்கால் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. நஞ்சி மறப்பது நன்றன்றே நன்னல்லது அன்றே மறப்பது நன்றே. பொருள் யார் யார் வாய் கேப்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காம்பத்தறிவு. அறிவுடியார் அல்ல முடியார் அறிவிலார் என்னுடைய ரேலும் இலர்.
1: இவ்வளவு அழகா திருக்குறள்லாம் சொல்றீங்களே, யார் உங்களுக்கு திருக்குறள் சொல்லி தருவா?
0: எங்க அம்மா.
1: உங்க அம்மா சொல்லி தருவாங்களா?
0: ஆமா. நான் இப்ப உங்களுக்காக வீடுகதை சொல்ல போகிறேன். கேக்க நீங்க தயாரா இருக்கீங்களா?
1: ஆ கேக்குறோமே.
0: என் குதிரை கருப்பு குதிரை, குளிப்பாட்டினால் வெள்ளை குதிரை, அது என்ன விடை? உளுந்து. மேலே மேலே செல்லும் ஆனால் கீழே வராது, அது என்ன விடை? வயது. காலில் தண்ணி குடிப்பான் தலையில் முட்டையிடுவான், அவன் யார்? விடை தென்னை மரம். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன விடை? வெண்டைக்காய். தொட்டு பார்க்க முடியும் எட்டி பார்க்க முடியாது, அது என்ன விடை? முதுகு. என்னை வெட்டினால் வெட்டி அவனை அளவைப்பேன், நான் யார்? வெங்காயம்.
1: சூப்பர் குட்டி, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம், நம்ம ஒரு கேம் விளையாடலாமா?
0: விளையாடலாம்.
1: நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும், அப்படி சொல்லனா நீங்க அவுட்.
0: ஓகே
1: ஓகே, கேமுக்குள்ள போலாமா?
0: போலாம்.
1: ஒரு ஊர்ல
0: ஒரு
1: குட்டி பாப்பா இருந்துச்சான்.
0: ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சான்.
1: அந்த பாப்பா கையில ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சான்.
0: ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சான்.
1: எத்தனை ஆப்பிள் இருந்துச்சான்?
0: எத்தனை ஆப்பிள் இருந்துச்சான்?
1: ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சான்.
0: ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சான்.
1: அப்போ அவங்க அம்மா வந்தாங்களாம்.
0: அப்பா அவங்க அம்மா வந்தாங்களாம்.
1: நீ ரெண்டு ஆப்பிள் வச்சிருக்கியே.
0: ரெண்டு ஆப்பிள் வச்சிருக்கியே.
1: எனக்கு ஒண்ணு கூட.
0: எனக்கு ஒண்ணு கூட.
1: அப்படின்னு
0: கேட்டாங்களாம்.
1: என்ன கேட்டாங்களாம்?
0: என்ன கேட்டாங்களாம்?
1: ஒரு ஆப்பிள் கூட.
0: ஒரு ஆப்பிள் கூட.
1: அப்படின்னு கேட்டாங்களாம்.
0: அப்படின்னு கேட்டாங்களாம்.
1: உடனே அந்த பாப்பா.
0: உடனே அந்த பாப்பா.
1: அவங்க அம்மாவே முறைச்சு பாத்துச்சான்.
0: அவங்க அம்மாவே முறைச்சு பாத்துச்சான்.
1: உடனே ஒரு ஆப்பிள கடிச்சு சாப்பிட்டுச்சான்.
0: உடனே ஒரு ஆப்பிள கடிச்சு சாப்பிட்டுச்சான்.
1: அப்புறம் உடனே.
0: அப்புறம் உடனே
1: இன்னொரு ஆப்பிளையும் கடிச்சிருச்சான்.
0: இன்னொரு ஆப்பிளையும் கடிச்சிருச்சான்.
1: எத்தனை ஆப்பிள் அந்த பாப்பா கடிச்சுதான்?
0: எத்தனை ஆப்பிள் அந்த பாப்பா கடிச்சுதான்?
1: ரெண்டு ஆப்பிளையும் கடிச்சுதான்.
0: ரெண்டு ஆப்பிளையும் கடிச்சுதான்.
1: உடனே அந்த குட்டி பாப்பா.
0: உடனே அந்த குட்டி பாப்பா.
1: அம்மா.
0: அம்மா.
1: இந்த ஆப்பிளோட.
0: இந்த ஆப்பிளோட.
1: ரெண்டாவது கடிச்சு சாப்பிட்டேன்ல.
0: ரெண்டாவது கடிச்சு சாப்பிட்டேன்ல.
1: அந்த ஆப்பிள் இன்னும் டேஸ்டா இருக்கு.
0: அந்த ஆப்பிள் இன்னும் டேஸ்டா இருக்கு.
1: அம்மா நீ இதையே எடுத்துக்கோமா.
0: அம்மா நீ இதையே எடுத்துக்கோமா.
1: அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிச்சான்.
0: அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிச்சான்.
1: நீங்க உங்க அம்மாக்கு ஆப்பிள் கேட்ட தருவீங்களா?
0: தருவேன்.
1: நீங்க அவுட் ஆயிட்டீங்களே. நான் என்ன கேட்டேன், நீங்க உங்க அம்மாக்கு ஆப்பிள் தருவீங்களான்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்லிருக்கணும்? திருப்பி அதே சொல்லிருக்கணும். அத சொல்லாம நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களே.
0: ஆமாலே. ஓகே ஓகே.
1: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா ஆன்சர் பண்ணீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்.
0: ஓகே தேங்க்யூ.
2: குழந்தைகளோட உலகம் எப்பவுமே அழகுதான். அவங்க பண்ற குறும்புதனத்துக்கு பின்னாடி ஒரு அப்பாவியான அன்பு இருக்கும். அந்த அன்பையும் அவங்களோட சின்ன சின்ன கனவுகளையும் நாம பத்திரமா பாத்துக்கிட்டாலே இந்த உலகம் இன்னும் அழகா மாறும்.
1: இன்னைக்கு நம்மோடு வந்து ரொம்ப ஜாலியா பேசின நம்ம விஷ்ணு குட்டிக்கு நன்றிகள்.

நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

0: நேரம் 5:30. ஆகாஷ்வாணி.
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் டி. திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேர்களே. இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 7 மணிக்கும் திரைகாணம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 தரைவழி ஒலிபரப்பில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் 7:32 FM ரெயின்போவிலும் மத்திய அலை 720 KHz 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம், அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள், பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஆ ஜாக்குலின் வினோ அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 10:00 ரவி வாசரியா அகில் பாரதிய சங்கீத் சபா, பண்டிட் கைலாஷ் சந்த் சர்மா அவர்களின் புல்லாங்குழலிசை இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு சுதர்ஷன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். தற்காப்பு கலை தகவல்கள் எழுதி வழங்கியவர் AR லக்ஷ்மணன் அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, முட நீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் ஆரம்ப பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம், மழைக்கு தயாராகும் சென்னை, சி அனுசயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:20, 8:30 திரைக்காணம். 9:00 அரங்கிசையில் எஸ் மகத்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். MA கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், SJ அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குரு பிரசாத் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஸ்ரீபிரியா விஜய் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கத்தா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் விவசாயி நிதியுதவி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம், 3 பகுதி, உடன் உரையாடுபவர் ஆர் லதா. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகாணம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சீராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி பகுதி 1. அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 பக்தி

0: match will begin at 8 p.m. Indian time. In Wimbledon tennis, round of 16 matches have been played today. Serbia's Novak Djokovic will face Roman Saifulin of Russia, while top seed Yannick Sinner of Italy will take on Japan's Shintaro Mochizuki in the men's singles. In the other matches, Hubert Hurkacz of Poland will meet Germany's Johan Lennart Struff. Canada's Felix Oze Aliassime will play Alejandro Davidovich Fokina of Spain in the pre-quarterfinals. In the women's singles, Czech Republic's Karolina Muchova will take on compatriot Barbora Krejcikova. Top-seeded Arina Sabalenka will face Japan's Naomi Osaka. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி
0: நாட் ஸ்ட்ரூஃப் கனடாஸ் ஃபெலிக்ஸ் ஓசே அலியாசின் வில் பிளே அலியாந்திரோ டாவதோவிச் ஃபோகினா ஆஃப் ஸ்பெயின் இன் த ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ். இத் விமன் சிங்கிள்ஸ், செக் ரிபப்ளிக்ஸ் கரோலினா முச்சோவா வில் டேக் ஆன் கம்பேட்ரியட் பாபோரா கிரேசிகோவா. டாப் சீடட் Arina Sabalenka will face Japan's Naomi Osaka. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பழையாறை மருத்துவர் மகன் பினாகபாணி பண்டிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரசம் ஏற்பட்டிருந்தது. சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்திருந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றி பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை. புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரிடமாவது பேசத் தோன்றுவது இயல்பு. வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்தியத்தேவன் அவனிடம் பெண்களிடம் காதல் கொள்வதை பற்றி அபாயங்களை பற்றி பேசலானான். நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களை பற்றியும் கூறினான். வைத்தியர் மகன் பினாகபாணி இந்த பேச்சுக்களை முதலில் அவ்வளவாக ரசிக்கவில்லை. சிறிது சிறிதாக அவன் மனம் மாறியது. வந்தியத்தேவனிடம் விவரமில்லாத அசூயையும் ஆத்திரமும் ஏற்பட்டன. அவனுடைய மனத்தை கவர்ந்த மங்கையின் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான் வந்தியத்தேவன். சொல்ல மறுத்துவிட்டான். அதனால் பினாகபாணியின் கோபம் அதிகமாயிற்று. கோடிக்கரை போய் சேர்வதற்குள் வந்தியத்தேவனை வைத்தியரின் மகன் தன்னுடைய சத்ருவாகவே கருதத் தொடங்கிவிட்டான். அவன் மனத்திற்குள் புதைந்து கொண்டிருந்த தீ பூங்குழலியை பார்த்ததும் கொழுந்துவிடத் தொடங்கியது. பூங்குழலி அவனை மறுதளித்ததுடன் பரிகாசமும் செய்தாள். அவள் தன்னை காட்டிலும் வந்தியத்தேவனை அதிகம் மதிக்கிறாள் என்று தெரிய வந்ததும் பினாகபாணியின் பைத்தியம் முற்றிவிட்டது. வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த வீரர்களிடம் அவனை காட்டிக் கொடுக்கவும் துணிந்தார். பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்தியத்தேவனை பிடிக்க முடியாமல் பினாகபாணியை பிடித்து கொண்டு தஞ்சைக்கு சென்றார்கள். சிறிது நேரம் அவன் பாதாள சிறையில் வசிக்கும்படி நேர்ந்தது. இதனாலெல்லாம் அவனுக்கு முன்னமே வந்தியத்தேவனிடம் உண்டாகியிருந்த கோபம் மேலும் வளர்ந்தது. இளவரசி குந்தவை அவனை பார்த்து பேசி விடுதலை செய்வதற்காக பாதாள சிறைக்கு போவதற்கு முன்னாலேயே அவன் விடுதலையாகியிருந்ததைக் கண்டோம். விடுதலை செய்தவள் பழுவூர் இளையராணி நந்தினிதான். தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் வந்தியத்தேவன் தஞ்சை அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்றது பற்றி நந்தினி கோபமும் சந்தேகமும் கொண்டிருந்தாள். அவன் பழையாறை சென்று பிறகு ஈழ நாட்டுக்கு தப்பிச் சென்றதை அறிந்த பிறகு அவளுடைய சந்தேகம் அதிகமாகிற்று. எப்படியும் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வந்து இளவரசி குந்தவையை பார்க்க முயல்வான் என்று ஊகித்தாள். அப்போது அவனை கண்டுபிடித்து செய்தி அனுப்ப பழையாறையில் தனக்கு நம்பகமான ஆள் ஒருவன் வேண்டும் என்று தீவிரமாக எண்ணினாள். வைத்தியர் மகன் பினாகபாணியை பார்த்து பேசிய பிறகு அவன் அந்த வேலைக்கு சரியான ஆள் என்று முடிவு செய்தாள். அவனிடம் அந்த பெரிய பொறுப்பை ஒப்புவித்தாள். உனக்கு துரோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றவன் சீக்கிரத்தில் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வருவான். நீ கண்ணும் கருத்துமாய் பார்த்திருந்து அவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன செய்கிறான் என்பதை கவனித்து எனக்கு உடனே சொல்லி அனுப்ப வேண்டும். அவ்விதம் செய்தால் உனக்கு வேண்டிய வெகுமதிகளை அளிப்பேன் என்றாள். பின்னர் சின்ன பழுவேட்டரையரும் அவனை அழைத்து வந்தியத்தேவனை பற்றி கட்டளையிட்டார்.
1: அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்போது அவனை பிடித்து கொடுத்தால் உன்னை நமது ஒற்றர் படையில் சேர்த்து பெரிய அதிகாரியாக்கி விடுவேன்
0: என்று அவனுக்கு ஆசை காட்டியிருந்தார். அது முதல் பினாகபாணி மருத்துவ தொழிலில் பற்றை இழந்து விட்டான். ஏதேதோ ஆகாச கோட்டைகள் கட்டிக்கொண்டே பழையாறை நகரின் வீதிகளில் ஓயாமல் அலைந்து கொண்டிருந்தான். திடீர் திடீரென்று அவனுக்கு சந்தேகம் உதித்துவிடும். வீதியில் போகிறவர்களின் அருகில் ஓடிச் சென்று முகத்தை உற்று பார்ப்பான். இவன் இல்லை என்று முணுமுணுத்துக் கொண்டே அப்பால் செல்வான். இதை பார்த்த பலரும் வைத்தியர் மகனுக்கு சித்தர்பவனை பிடித்து விட்டதென்று எண்ணத் தொடங்கினார்கள்.

0: ஆயினும் பினாகபாணி தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் பழையாறைக்குள் பிரவேசித்த போது பினாகபாணி அவர்களை அவ்வளவு நன்றாக கவனிக்கவில்லை. அவர்களில் வந்தியத்தேவன் இருக்கக்கூடுமென்று அவன் எதிர்பார்க்கவில்லை. திருநாரையூர் நம்பியின் பல்லாக்கை சுமிழ்ந்திருந்த பெருங்கூட்டத்திலே அவன் சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சற்று தூரத்தில் மதுராந்தகருடைய பரிவாரம் போவது தெரிந்தது. மதுராந்தகருக்கு அருகில் குதிரை மேலிருந்தவன் ஒரு தடவை திரும்பி பார்த்தபோது பினாகபாணிக்கு ஐயம் முதித்தது. ஆனால் அவன் விரைவாகச் சென்று அரண்மனையில் புகுந்து விட்டபடியால் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள இயலவில்லை. நம்பியாண்டார் நம்பிக்கு நடந்த உபச்சாரத்தின் போது பினாகபாணி அந்த சபா மண்டபத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. வாசற்படிக்கு அப்பால் நின்ற கூட்டத்தில் நின்று உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனுடைய கவனம் வேறு இடத்தில் இருந்தது என்பதை முன்னமேயே பார்த்தோம். பினாகபாணியோ வந்தியத்தேவன் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தான். இவ்வளவையும் பார்த்தும் பார்க்காதது போல கவனித்துக் கொண்டிருந்தான் இன்னொருவன். அவன்தான் நம் பழைய தோழனாகிய ஆழ்வார்க்கடியான். இளவரசர் மதுராந்தகருக்கு நிமித்தம் பார்த்து சொல்லி அவர் மனத்தை கலக்கிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனைக்கு வெளியில் வந்தான். அங்கே சற்று தூரத்தில் நின்று காத்து கொண்டிருந்த வைத்தியர் மகன் அவனை நெருங்கி வந்து, அப்பனே நீ யார் என்று கேட்டான். வந்தியத்தேவன் பினாகபாணியை பார்த்து திடுக்கிட்டான். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், என்ன கேட்டாய்? நீ யார் என்று கேட்டேன் என்றான். நான் யார் என்றா கேட்கிறாய்?
1: எந்த நானை கேட்கிறாய்?
0: மண், நீர், தேயு, வாயு, ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களிலானால இந்த உடம்பை கேட்கிறாயா? உயிருக்கு ஆதாரமான ஆத்மாவை கேட்கிறாயா? ஆத்மாவுக்கும் அடிப்படையான பரமாத்மாவை கேட்கிறாயா?
1: அப்பனே, இது என்ன கேள்வி?
0: நீயும் இல்லை, நானும் இல்லை, எல்லாம் இறைவன்மயம். உலகம் என்பது மாயை. பசுபதி பாசத்தின் உண்மையை திருநாரையூர் நம்பியை போன்ற பெரியோர்களை கேட்டு தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனை வாசலில் நின்ற தன் குதிரை மேல் தாவி ஏறினான். குதிரையை சிறிது நேரம் வேகமாகச் செலுத்திய பிறகு வைத்தியர் மகன் தன்னை பின்தொடரவில்லை என்று தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல விட்டு கொண்டு போனான். ஆனால் வைத்தியர் மகன் அவ்வளவு எளிதில் ஏமாந்து போகிறவனா? அவனது சந்தேகம் இப்போது நிச்சயமாகிவிட்டது. நகர்காவல் அதிகாரியிடம் சென்று செய்தியை தெரிவித்தான். அதிகாரி அனுப்பிய இரண்டு காவல் வீரர்களை அழைத்து கொண்டு அவனும் ஊரை சுற்றி வந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே வந்தியத்தேவனை ஒரு நார்ச்சந்தியில் சந்தித்தான்.
2: இவன்தான் ஒற்றன், இவனை சிறைப்பிடியுங்கள் என்று கூவினான்.
0: என்னடா அப்பா, உனக்கு பைத்தியமா என்றான் வல்லவரையன்.
2: யாரை பைத்தியமா என்று கேட்கிறாய்? இந்த உடம்பையா, இதற்குள் இருக்கும் உயிரையா, ஆத்மாவையா, பரமாத்மாவையா, அல்லது பதி பசுபாசத்தையா
0: என்று கூறினான் வைத்தியர் மகன் பினாகபாணி. நீ இப்பொழுது உளறுவதிலிருந்தே நீ பைத்தியம் என்று தெரிகிறதே.
2: நான் பைத்தியமில்லை. உன்னோடு கோடிக்கரை வரையில் வந்த வைத்தியன், காவலர்களே, தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து தப்பி இலங்கைக்கு ஓடிய ஒற்றன் இவன்தான். உடனே இவனை சிறைப்பிடியுங்கள்.
0: காவலர்கள் வல்லவரையனை நெருங்கி வந்தார்கள். ஜாக்கிரதை, இவன் சொல்வதை கேட்டு தவறு செய்யாதீர்கள். நான் இளவரசர் மதுராந்தகத்தேவரோடு வந்த நிமித்தக்காரன் என்று கூறினான் வந்தியத்தேவன்.
2: இல்லை இல்லை, இவன் பெரும் பொய்யன், இவனை உடனே சிறைப்படுத்துங்கள்
0: என்று வைத்தியர் மகன் வாய்விட்டு கூவினான். இதற்குள் அவர்களை சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டம் கூடிவிட்டது. கூட்டத்தில் சிலர் வந்தியத்தேவனுடைய கட்சி பேசினார்கள், சிலர் வைத்தியர் மகனின் கட்சி பேசினார்கள். இவனை பார்த்தால் நிமித்தக்காரனாக தோன்றவில்லை என்றான் ஒருவன். ஒற்றனாகவும் தோன்றவில்லையே என்றான் இன்னொருவன். நிமித்தக்காரன் இவ்வளவு சிறு பிராயத்தனாக இருக்க முடியுமா? ஏன் முடியாது? ஒற்றன் குதிரை மேலேறி வீதியில் பகிரங்கமாக போவானா? நிமித்தக்காரன் எதற்காக உடைவாள் தரித்திருக்கிறான்? ஒற்றன் என்றால் யாருடைய ஒற்றன்? படையறையில் என்ன வேவு பார்ப்பதற்காக வருகிறான்? இதற்கிடையில் பினாகபாணி,
2: அவனை சிறைபிடியுங்கள், உடனே சிறைபிடியுங்கள், பழுவேட்டரையருடைய கட்டளை
0: என்று கத்தினான். பழுவேட்டரையர் என்ற பெயரை கேட்டது அங்கே கூடியிருந்தவர்கள் பலருக்கு வந்தியத்தேவன் மேல் அனுதாபம் உண்டாக்கிவிட்டது. அவனை எப்படியாவது தப்புவிக்க வழி உண்டா என்று பார்த்தார்கள். இதற்கிடையில் ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் வந்து சேர்ந்தான்.
3: இளவரசனோடு வந்த நிமித்தக்காரன் இங்கே இருக்கிறானா
0: என்று கூவினான்.
2: இல்லை இல்லை, இவன் ஒற்றன்
0: என்று பினாகபாணி கூச்சலிட்டான்.
3: இது என்ன வம்பு? நீ மதுராந்தக தேவருடன் வந்த நிமித்தக்காரனாயிருந்தால் என்னுடன் வா, உன்னை இளவரசி அழைத்து வர சொன்னார்
0: என்றான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனின் உள்ளம் துள்ளி குதித்தது. அந்த நிமித்தக்காரன் நான் தான், இதோ வருகிறேன் என்றான்.

0: விடாதீர்கள், ஒற்றனை விட்டு விடாதீர்கள் என்று வைத்தியர் மகன் பினாகபாணி கத்தினான். ஆழ்வார்க்கடியான்,
1: நீ நிமித்தக்காரன் தானா என்பதை நிரூபித்து விடு, அப்படியானால்தான் என்னுடன் வரலாம்
2: என்று கூறிக்கொண்டே கண்ணால் சமிக்ஞை செய்தான்.
0: என்ன விதமாக நிரூபிக்கச் சொல்கிறாய் என்று வந்தியத்தேவன் அவசரத்துடன் கேட்டான்.
1: அதோ இரண்டு குதிரைகள் வேகமாக வருகின்றன அல்லவா, அவற்றின் மீது வருகிறவர்கள் ஏதோ அவசர செய்தி கொண்டு வருவதாக தோன்றுகிறது. அது உண்மையா இருந்தால் அவர்கள் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் சொல்.
0: குதிரைகளின் பேரில் வந்தவர்களை வந்தியத்தேவன் உற்று பார்த்துவிட்டு, ஓ சொல்லுகிறேனே, ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு ஜலகண்ட விபத்து நேர்ந்திருக்கிறது, அந்த துக்க செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் வந்தியத்தேவன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இந்த நெடுங்கதையின் தொடக்கத்தில் சில சமயம் சிறிய நிகழ்ச்சிகளிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றனன்னு ஆசிரியர் பொதுவா ஒரு குறிப்பு தந்திருந்தது நினைவிருக்கும். வீரநாராயணபுரத்துக்கு அருகில பழுவூர் வீரர்களால வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட கசப்பான நிகழ்ச்சியிலிருந்து அடுத்தடுத்து பெரிய சம்பவங்கள் ஒண்ணுக்கொண்ணு தொடர்பா நடந்துகிட்டு வந்திருப்பத கவனிக்கிறோம். இன்னைக்குன்னு பார்த்து அதுவும் இருட்டின பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லைன்னு கடம்பூர் சம்புவரையர் கோபப்பட்டார் இல்லையா. தனாதிகாரியும் நடுநிசி கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னால, உம்முடைய மகனின் சிநேகிதன்னு ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்க படுத்திருக்கான், நம்ம பேச்சு எதுவும் அவன் காதல விழுந்து விடக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணினதும் நினைவிருக்கும். அன்னைக்கே வந்தியத்தேவனுக்கு குறி வச்சிட்டார் பெரிய பழுவேட்டரையர். இளைய பிராட்டி இந்த பழையாறை வைத்தியர் மகனை வந்தியத்தேவனுடன் கோடிக்கரைக்கு அனுப்பி வச்ச காரணம் மூலிகை விஷயம். இதுவும் சிறிய நிகழ்ச்சி தான், ஆனா நடந்தது என்ன, இந்த மூடனுடைய நச்சரிப்பு தாங்காம எம்மேல காதலா, அடடா உன் சிநேகிதன் உன்னை முந்திக்கிட்டானே, இப்படி விளையாட்டாதான் சொன்னா பூங்குழலி. கொஞ்ச நேரத்துல துரோகி ஆயிட்டான். நேயர்களே, கல்கியாரின் பாணி கதை சொல்லும் பாணி என்பதை பார்த்துக்கிட்டு வரோம். இது தொடர்பா இந்த ரெண்டு காட்சிகளை அமைச்சிருக்கிற நேர்த்தியை கொஞ்சம் பார்ப்போம். கடம்பூர் நடுநிசி கூட்டம் கீழே குறுகலான முற்றத்துல நடக்குது. வந்தியத்தேவன் மேல் மாடத்திலிருந்து இதை பார்க்கறான். இன்னொரு பகுதியில மதில் ஓரத்தின் விளிம்பு பிடிச்சுக்கிட்டு உற்று பார்க்கிற ஆழ்வார்க்கடியானையும் பார்க்கறான். இப்ப பழையாறையில சபா மண்டபத்துக்குள்ள இவன் வேறு கவனமா நிக்கிறான், வெளியே இவனை பிடிக்க காத்திருக்கான் பினாகபாணி, இவங்க ரெண்டு பேரையும் கண்காணிச்சுட்டு இருக்கான் ஆழ்வார்க்கடியான். காட்சி அமைப்பை நிறுவிட்டு நிகழ்ச்சிகளை விறுவிறுப்பா அடுக்கிற அழகே அழகு. நல்லது, பசு பதி பாசம், இதுக்கான விளக்கம் இந்த மூணையும் முப்பொருள்னு சொல்லுவாங்க. இறை உயிர் சிறை இப்படியும் குறிப்பிடுவது உண்டு. பதி பரம்பொருள், எல்லாத்தையும் கடந்து நிற்பவன வாலறிவன் என்கிறார் திருவள்ளுவர். வாலறிவு மெய்யறிவு, பாசத்தால் கட்டுப்படாதது. பாசம் மாயை, பாசத்தால கட்டுப்பட்டு விளக்கம் பெறாமல் இருப்பது உயிர், இதுதான் பசு எனப்படுவது. சுருங்க கூறுவதானால், பசுவாகிய ஜீவன் பாசத்திலிருந்து விடுபட்டு பதி என்னும் நிலைக்கு உயரணும்.
3: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: திரைப்பட பாடல் கேட்கலாம். திருச்சி லோகநாதன் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திற்காக.

0: திரை இசை கேட்டும் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today

0: or log on to indiapost.gov.in.
1: Akka, vele kada chidichu.
2: Aha, vaazhthukal. Ippa nariya shopping.
1: Ama, pudhu mobile jeans jacket.
2: Irunga sir. சம்பளத்துக்கு முன்னாலே செலவா
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
6: உரத்தை பொறுத்தவரை கட்டுப்பாடு விரைகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்கிற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே கட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
5: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை

0: நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுக்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க இருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால் ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகு துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென் ஸ்லோவேனியாவின் ஆனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700-க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10

0: 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு.
3: எதுக்கு?
2: குட்டியோட ஃபீஸுக்கு.
3: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
4: RBI சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:40:52. இனி தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி திரைகாணம் கேட்கலாம். ஜென்சி பாடியுள்ள பாடல் ஜானி திரைப்படத்திற்காக.
1: நோ நோ நோ நோ

0: ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கல்வராயன்மலை ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கல்வராயன் மலையில் வட்டத்திற்கு உட்பட்ட சேராப்பட்டு கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் ஐந்தனை திட்டம், திருவனந்தபுரம் மத்திய மரவள்ளி கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ₹1.67 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் மதிப்பு கூடுதல் அலகு அமைக்கும் பணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சேராப்பட்டு பகுதியில் ₹3.9 கோடி மதிப்பீட்டில் நாற்றங்கால் மையம் அமைப்பதற்கும் திட்டப்பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை நேரில் பார்வையிட்டு மதிப்பீடு உள்ளிட்ட தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இன்னாடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலைக்கடையினை நேரில் பார்வையிட்டு இருப்பு, பொருள்களின் விவரம், நியாய விலைக்கடை பொருள்களின் தரம், பணி நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் வெள்ளிமலை கிராமத்தில் காளான் வளர்ப்பு பணியினை நேரில் பார்வையிட்டு காளான் வளர்க்கும் பணிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பல்வேறு திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களில் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம், முதலமைச்சரின் வீடுகள், மறு கட்டுமான திட்டம், முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தனித்தனியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்றும், அனைத்து தொகுப்புகளிலும் ஊராட்சிகளிலும் குளம் வெட்டுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராமமின் யோஜனா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள பணிகள் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கள்ளக்குறிச்சி வட்டம் வரஞ்சரம் கிராமத்தைச் சேர்ந்த 113 பயனாளிகளுக்கு ₹1.1577 மதிப்பீட்டில் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வானாபுரம் வட்டம் மூங்கில் துறைப்பட்டைச் சேர்ந்த 1 பயனாளிகளுக்கு ஜாதி சான்றிதழ், மாவட்ட தொழில் மையம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் 1 பயனாளிக்கு ₹12.02 லட்சம் மதிப்பீட்டில் தொழில் கடன் ஒப்பளிப்பு ஆணையம் என மொத்தம் 115 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேரூராட்சிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள், குடிநீர் விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, பொது சுகாதாரம் மற்றும் இதர பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யவும், மின் விளக்குகள் முழுமையாக செயல்படவும், மரம் நடுதல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும், பேராட்சி பகுதிகளில் குப்பைகள் தேங்காமல் உடனுக்குடன் அப்புறப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வீரசுரபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ₹15 கோடி மதிப்பீட்டில் 12 ஏக்கர் பரப்பளவில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்டம் விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளில் இதுவரை 10% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த விளையாட்டு அரங்கத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதுடன் நீச்சல் குளத்திற்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த வளாகத்தில் 50 மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீச்சல் குளமானது சென்னையில் அமைக்கப்பட்ட நீச்சல் குளத்திற்கு அடுத்தபடியாக மாநிலத்தின் மிகப்பெரிய நீச்சல் குளமாக அமையும். மேலும் மாவட்ட விளையாட்டு அரங்க பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்தார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் என் முருகேசன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக்கொண்டார். பீகாரின் பங்கிபூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30 தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவாந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது.

0: வென்றுள்ளனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி. இனி பண்ணி செய்திகள். விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகின்றது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் ISTA இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் சுவிட்சர்லாந்து அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ், அதாவது ஆரஞ்சு இன்டர்நேஷனல் சீட் லாட் சர்டிபிகேட் OIC மற்றும் நீல நிறை விதை மாதிரி சான்றிதழ் ப்ளூ இன்டர்நேஷனல் சீட் சாம்பிள் சர்டிபிகேட் BIC வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம். இவ்வாறு கோயம்புத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு ஈடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். பனிச்செய்திகள் கேட்டீர்கள்.

நேயர்களே, தரைவழி ஒலிபரப்பில் இனி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இந்த மீன் தொட்டிய கழுவுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு.
1: என்ன மருதானி, வேலையில மும்மரமா இறங்கிருக்க போலயே.
0: வாசம்பருத்தி, காலையில ஆரம்பிச்ச இந்த வேலைய இன்னும் முடிய மாட்டேங்குது.
1: நான் வேணா ஒத்தசைக்கு வரவா?
0: உனக்கு எதுக்கு புள்ள சிரமோ, இன்னும் ரெண்டு தொட்டி தான் இருக்கு, நானே முடிச்சிடுறேன். நீ அங்க உட்காரு.
1: ஏ புள்ள மருதானி, இந்த வண்ண மீன் வளர்ப்புல நல்ல வருமானம் வருதா?
0: ஆரம்பத்துல கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு, இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீதான் நான் அப்ப கூப்பிட்டப்ப சேர மாட்டேன்ட்ட.
1: நான் வேற டவுன்ல இருக்கேன், இதை எப்படி செய்யணும்னு தயங்கிக்கிட்டே விட்டுட்டேன்.
0: டவுன்ல தான் இந்த வண்ண மீனுக்கு மவுசே, நல்ல விலைக்கு விக்கலாம்.
1: வாஸ்தவம் தான், ஆனா விவரம் தெரியாம வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு பாக்குறேன்.
0: செம்பருத்தி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு பார்க்காம அது தோல்விய தரும்னு முன்னாடியே தீர்மானம் பண்றது சரியா இருக்காது. அந்த காரியத்துக்கு தேவையான அறிவை வளர்த்துக்கிட்டு தைரியமா இறங்கி வேலையை செய்யணும், அப்பதான் எல்லாம் கை கூடும்.
1: வசனம் எல்லாம் சரிதான், விவரம் தெரிஞ்சாதானே முடிவெடுக்க முடியும். அதுக்கு என்ன வழி?
0: வழி நான் சொல்றேன், என் கூட வா.
1: மருதானி, இது என்ன இடம்? நிறைய நிறைய வண்ண மீன்கள்லாம் இருக்கே.
0: செம்பருத்தி, இது வண்ண மீன் வளர்ப்பு பயிற்சி மையம்.
1: அப்படியா, அது சரி. இங்க யாரு என்ன தகவல் சொல்றாங்க?
2: அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்குலின் வினோ அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
3: வண்ண மீன் வளர்ப்பு என்பது நன்னீர்ல மீன் வளர்ப்பு முறைகள்ல ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு. இந்த தொழில சிறிய பண்ண அளவிலோ இல்லது பெரிய பண்ண அளவிலோ மேற்கொள்ளலாம். ஆரம்ப காலத்துல அலங்கார மீன்கள் வந்துட்டு பொழுதுபோக்குக்காக சிறிய பாட்டில் இல்லைன்னா சிறிய கண்ணாடி தொட்டில்களை மட்டும் வளர்த்துட்டு வந்தாங்க. ஸோ காலப்போக்குல அதன் முக்கியத்துவத்தை அறிஞ்சு பண்ண முறைகள்ல நிறைய பெரிய அளவுல வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதோட முக்கியத்துவம் எப்படின்னா, மிகவும் லாபம் தரக்கூடிய அலங்கார மீன் வளர்ப்பு துறையாக இன்றைக்கு விளங்கி வருகிறது. 150 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய அளவுல உலக அளவுல இந்த அலங்கார மீன் உற்பத்தி இருக்குது. இந்த தொழிலை மேற்கொள்றது ரொம்ப ஈஸியானது. இந்த தொழில முழுநேர பண்ண தொழிலாக இல்லாமல் பகுதி நேரமாகவும் நம்ம ஸ்கூல் குழந்தைகள்ல இருந்து இல்ல நம்மளுக்கு வீட்டுல இருக்கிற மகளிர் முதற்கொண்டு இந்த அலங்கார மீன் வளர்ப்பு முறையை மேற்கொள்ளலாம். இந்த வண்ண மீன் வளர்ப்பு முறையானது நம் வீட்டுல பின்புறத்துல சும்மா காலியான இடத்துல ஒரு தொட்டி அமைச்சோ ஈஸியான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த வகை அலங்கார மீன் வளர்ப்புக்கு குறைந்தபட்சம் 2 to 3 cents நிலப்பரப்பு நம்மளுக்கு இடம் தேவை. 5 to 10 cents நிலப்பரப்புலையும் நல்ல பெரிய அளவுல மேற்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி இட வசதி எல்லாம் விட்டு நம்ம காய்கறி நம்மளுக்கு தேவையான பயிர்களை நாமளே உற்பத்தி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம பிளான் பண்ணி கட்டுறோம். அதே மாதிரி தான், ஸோ இதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பின்னாடியெல்லாம் கொஞ்சம் காலி இடம் விட்டோம்னா அந்த இடமே நம்மளுக்கு போதுமான அளவா இருக்கும் நம்ம இந்த அலங்கார மீனை உற்பத்தி செய்யறதுக்கு. தொட்டி அமைப்பு பார்த்தீங்கன்னா, காலியாக உள்ள இடத்திற்கு ஏற்ற போல வண்ண மீன் தொட்டி அமைக்கணும். இந்த வண்ண மீன்கள் வளர்ப்புக்கு சிமெண்ட் தொட்டி அல்லது FRP தொட்டின்னு சொல்லுவோம், ஃபைபர் ரெயின்போர்ஸ்டு பிளாஸ்டிக் தொட்டி. ஸோ இந்த தொட்டியை வந்துட்டு நம்ம அமைக்கிறது மூலியமா ஈஸியான அளவுக்கு நம்ம இனப்பெருக்கம் செய்யலாம் இந்த அலங்கார மீன்களை. இந்த சிமெண்ட் தொட்டியோட அளவு எவ்வளோ இருக்கணும்னா, 3 feet விட்டோம் 2 feet உயரம் இருக்கிறதாகவோ இல்லைனா 5 feet விட்டோம் 2 feet உயரம் கொண்டதாகவோ, சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பெரிய மீன் விடணும்னா கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன மீன்கள்னா கொஞ்சம் சின்ன சைஸா நம்ம விட்டு வளர்க்கலாம். ஸோ தொட்டியோட அடிப்பகுதி நன்றாக சிமெண்ட் கலவையை கொண்டு மூடியிருக்க வேணும். தொட்டி நீர் வந்துட்டு வெளியேற தொட்டியோட அடிப்பகுதியில தொட்டியோட அளவுக்கு ஏற்ப 1.5 to 1 inch ஒரு இன்ச் விட்டமுள்ள ஒரு பைப்பு துண்டுகளை நம்ம நீரை வந்துட்டு வெளியேற்றுறதுக்கு நம்ம வச்சுக்கணும். இந்த அமைப்புல இருந்து நீர்

வெளியார இருக்க பொருத்தப்பட்டுள்ள துண்டுகளுக்கு ஒரு மூடியை வந்துட்டு அடைக்கணும். இது மட்டும் இல்லாமல் செவ்வக தொட்டியோ இல்ல சர்க்குலர் தொட்டியோ நம்ம வந்துட்டு மீன்களோட தரத்திற்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த கம்பி மற்றும் இரும்பு வலைகளையுமே நல்லா அது கூட மூடிய வந்துட்டு சரியான அளவுல நம்ம தேர்ந்தெடுக்க வேணும். தொட்டியோட அளவானது இருக்கும் இடத்திற்கு கொஞ்சம் வந்துட்டு உயரமா இருக்கிற மாதிரி அமைக்கணும். ஒரு தொட்டியோட அளவு 3 அடி அகலம், 3 அடி உயரம், 6 அடி நீளம் அப்படிங்கறது மாதிரி நிறைய நம்ம அமைக்கலாம். அதே மாதிரி நம்ம கடைகள்லயுமே இப்ப நம்மளுக்கு ஏற்றாற போல நம்ம தான் செய்யணும்னு இல்லை, அதை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த அடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிமெண்ட் தொட்டிகளையுமே சரி இல்லைனா எஃப்ஆர்பி தொட்டிகளையும் சரி நம்ம வந்துட்டு விற்பனை நிலையத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தொட்டியை வந்துட்டு கட்டி ரொம்ப முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தொட்டியில நீரை நிரப்பி 7 நாட்கள் வந்துட்டு நல்ல அந்த தொட்டியோட நீருமே அப்படின்னா அனைத்து நீர்த்தர காரணிகளையும் செக் பண்ணி நம்ம வந்துட்டு நீரை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம வந்துட்டு நிரப்பணும். 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொட்டியில நீரை நிரப்பி 4 நாட்கள் வந்து தொட்டியுள்ள நீரை வந்துட்டு வெளியேற்றாமல் அப்படியே வைக்கணும். ஸோ அதற்கு பிறகுதான் தொட்டியுள்ள நீரை நிரப்பி 1-2 நாள் கழிச்சு மீனை விட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு புதிய தொட்டியில உடனே நம்ம டேங்கை கட்டி உடனே தண்ணியை ஊற்றி உடனே மீன்களை இருப்பு செய்யக்கூடாது. ஏன்னா அந்த தொட்டியில வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிஜனும் இருக்காது, அதே மாதிரி மீன்களுக்கு தேவையான உயிர் உணவுகளும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்காது. அதனால தான் நம்ம வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எல்லா நீர்த்தர காரணிகளையும் பார்த்து 7-10 நாட்கள் தொட்டியில வந்துட்டு நீரோட வச்சிருந்தோம்னா பயோஃபிலிம் உருவாகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு மீன்களை வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ தொட்டியில ஸ்டாக் பண்றப்போ 75% நீரை தான் நம்ம ஸ்டாக் பண்ணணும். அப்படியே தொட்டி நிரம்ப நிரம்ப வழிய வழிய தண்ணி வந்துட்டு தேக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த எல்லாமே நம்ம செட்டப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு வளர்ப்புக்கேற்ற மீன் இனங்களை நம்ம வந்துட்டு தேர்வு செய்யற முறை தான் ரொம்ப முக்கியம். ஸோ வண்ண மீன்களை அலங்கார மீன்கள் வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்துட்டு குட்டியிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன், அதே மாதிரி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன். அதோட இனப்பெருக்க முறைகள்ல குட்டியிட்டு இனப்பெருக்கிற செய்யற மீன்கள் வந்துட்டு வளர்க்கறது வந்து ரொம்ப ஈஸி. அது வந்துட்டு தேவையான வந்துட்டு அந்த மீன்களை வந்துட்டு கப்பி, மோலி, பிளாட்டி, வால், வவ்வால் போன்ற மீன்களை வந்துட்டு வளர்க்கலாம். ஸோ அதே போல முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் மீன்களில் நிறைய வகை இருக்கு. இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு நம்ம டேக் கேர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். பொன்மீன், கொய்கெண்டை, கோல்டு ஃபிஷ் நம்ம வந்துட்டு குழந்தைகள்கிட்டலாம் ரொம்ப வந்துட்டு விருப்பமான மீன். கொய்கெண்டை, சிச்லீட், ஏஞ்சல் மீன், நம்ம பார்பு, டேனியோ வகைகள் எல்லாம் இதெல்லாம் வளர்க்கலாம். இதுலேயும் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் நம்மளுக்கு இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன் வகைகளும் ஒன்று. நம்ம விருப்பம் அல்லது கன்சியூமர் நம்ம எந்த இடத்துல இருக்கமோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, இப்போ குழந்தைகள் பள்ளி இடமா இருந்துச்சுன்னா நல்ல இந்த கோல்டு ஃபிஷ் எல்லாம் நல்லா வளர்க்கலாம். அதே மாதிரி கப்பி மூலையும் ஈஸியாக நம்ம பராமரிக்கிறதுக்கு ஏற்ற வகையான மீன். அதனால வணிக ரீதியில் அதிக தேவைப்படும் மீன்களை அறிஞ்சு நம்ம தேர்வை செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த தொட்டியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதில் வந்துட்டு என்னென்ன தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் நீர்த்தாவரங்கள் தேவைப்படும். அலங்கார மீன் வளர்ப்பில் நீர்த்தாவரங்களில் பங்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீர்த்தாவரங்கள் வந்துட்டு மீன் தொட்டிகளை அழகுபடுத்துறது மட்டும் இல்லை, ஒரு மீன் வந்துட்டு இயற்கையான சூழ்நிலை அதோட வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை அது கொடுக்கும். அதனால நம்ம வந்துட்டு செடிகளில் வந்துட்டு வளர்க்குறோம். முக்கியமாக நீரோட மேற்பகுதியில் வந்துட்டு மெதக்கு நீர் தாவரங்கள் ரொம்ப வந்துட்டு ரொம்ப முக்கியம். செரட்டோஃபைலம், அதே மாதிரி பாசி, இந்த மாதிரி தாவரங்கள் வந்துட்டு அலங்கார மீன் வளர்ப்பு இனப்பெருக்கத்திற்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வந்துட்டு நம்ம ஆக்சிஜனையும் இது வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி சின்னதாக குட்டிகள் வந்துட்டு முட்டையிட்டு குட்டி பொறிக்கிறதா இருந்தாலும் சரி, குட்டி போடுற மீனாக இருந்தாலும் சரி, ஒரு மறைவிடமாகவும் இந்த தாவரங்கள் இருக்கு. அதே மாதிரி நீர் தாவரங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் குவாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உபகரணங்களும் ரொம்ப முக்கியம். வண்ண மீன் வளர்ப்பில் முக்கியமானது தொட்டியில் பயன்படுத்தப்படும் ஏரேட்டர், காற்று பூத்தி சொல்லுவோம், ஒரு மோட்டர். இப்போ நம்ம கடையிலேயே நம்ம ஒரு டேங்க் வாங்க போகிறோம்னா அதோடையே கொடுத்துருவாங்க, நம்ம காற்று புகுத்தின்னு சொல்லுவோம், ஏரேட்டர் போடணும். ஸோ அதில் பயன்படுத்துறது பிராணவாயு, டிசால்வ் ஆக்சிஜன் சொல்லுவோம், அந்த அளவு வந்துட்டு அதிகரிக்கிறது. ஏன்னா அது வந்துட்டு மீன்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வலைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொட்டிக்கு அடிப்பகுதியில் வந்து நிறைய கூலாங்கள், அதே மாதிரி மோட்டார்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போ எப்படி வளர்க்கலாம்னா, தொட்டிகளில் 75-80% நீர் நிரப்பி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஏற்ற மீன் வகைகளையும் நம்ம தேர்வு செஞ்சாச்சு, முட்டையிட்டு வளர்க்குற மீனா இல்லை குட்டியிட்டு வளர்க்குற மீனா நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வளர்க்க போகிற மீன் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்கிறவங்களா இருந்துச்சுன்னா குட்டி போடுற மீனை வந்துட்டு ஃபஸ்ட்டு வளர்த்ததுக்கு அப்புறமேட்டு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன்களை நம்ம தேர்வு செய்யலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற மீனை நம்ம தேர்விடலாம். குட்டியிடும் மீன் வகைகளை வந்துட்டு 1 மாதம் வளர்ந்த குட்டிகளை கூட நம்ம வந்துட்டு கடைகளில் வாங்கியோ இல்லை மீன் வள கல்லூரிகளில் இருந்து வாங்கியோ நம்ம இருப்பு செஞ்சு 2 மாசத்தில் நம்ம வந்துட்டு இனமுதிர்ச்சி அடைஞ்சலாம். ஏன்னா குட்டியிடும் மீன்கள் சீக்கிரமாக இனமுதிர்ச்சி அடைஞ்சு குட்டி போட்டுரும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும்னா, இனப்பெருக்க முறைனா குட்டியிடும் மீன்களை வந்து தொட்டிகளில் வந்துட்டு ஆண்மீனும் பெண்மீனும் ஒன்றாக இருக்கும்போது ஆண்மீனோட வந்து

விட்டு நம்ம விந்துப்பால் வந்துட்டு பெண் மீனுக்கு செலுத்தப்படும். ஸோ கருவுற்ற மீன்களை தனியாக பிரித்து நாலு மீனுக்கு ஒரு ஆண் மீன் என்ற விகிதத்தில் தொட்டியில் இருப்பு செய்யணும். ஒரு வாரம் உணவளிச்சு வரும்போது நல்ல சத்தான உணவு அளிக்கணும். அதே மாதிரி உயிர் உணவும் அளிக்கணும். டாஃப்னியா, மொயினா, அதே மாதிரி பிளட் வார்ம்ஸ் அப்படிங்கிற உயிர் உணவையும் நம்ம அளிக்கணும். இவ்வாறு இந்த கருத்தரித்த மீன்களை ஆண் மீன் உதவின்றி ஒரு 8 to 10 முறை குட்டிகளை வந்துட்டு வெளியிட்டுரும். நம்ம நல்ல சத்துள்ள உணவுகள் எல்லாம் கொடுத்தோம்னா ஒரு பெண் மீனானது ஒரு 30 இடைவெளியில ஒரு முறைக்கு குட்டியில வெளியிடும். ஸோ இந்த இனப்பெருக்க காலத்துல ஆண் மீன்கள் வந்துட்டு இனப்பெருக்க தொட்டியிலேயே ஒரு பெண் மீனோட நம்ம விட்டு வைக்கணும். கண்டிப்பா வந்துட்டு இனப்பெருக்க தொட்டியில கொடிப்பாசியை வந்துட்டு பயன்படுத்தணும். ஏன்னா குட்டியிடுற மீன்கள்ல சில மீன்கள் வந்துட்டு தான் ஏனும் மீன்களை வந்துட்டு தானே உண்ணும், கேனிபாலிசம் இயல்புடையது என்பதா இந்த குட்டிகளை மறைஞ்சு கொள்வதற்கு இப்பாசிகள் வந்துட்டு பயன்படுத்தப்படணும். பெண் மீனானது பொதுவாக இரவு நேரங்கள்ல தான் குட்டியிடும் தன்மை இருக்கும். அதே மாதிரி இனப்பெருக்க நேரம் வந்துட்டு மாலை நேரமாக நம்ம இருக்கணும். அதனால இந்த வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், நீர்த்தர காரணிகளை சரியான அளவில் நம்ம பராமரிக்கணும். டெம்பரேச்சர் ஒவ்வொரு மீன்களுக்கும் மாறுபடும். அதே மாதிரி வெப்பநிலை ஒரு நம்மளுக்கு 28 to 32 degrees Celsius வந்துட்டு தேவைப்படும். அதே மாதிரி ஆக்சிஜன் 5 mg/L இல்லைன்னா 5 PPM more than 5 PPM சொல்லலாம். அந்த ஆக்சிஜனோட கரைதிறன் தன்மையும் இருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டான மாலை நேரத்திலேயோ இல்லை நைட்டு நேரத்திலேயோ அது குட்டிகளை ஈனும். நம்ம உடனே காலையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கை வளைய, அதாவது ஹேண்ட் நெட்னு சொல்லுவோம், அதை கொண்டு இந்த நம்ம குட்டிகள் எல்லாம் பிரிச்சு தனியா ஒரு தொட்டியில வச்சு வளர்த்தரணும். அலங்கார மீன் வளர்ப்போர் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதான். ஒரு குட்டியிட மீன்களை வந்துட்டு முதல்ல வளர்த்து அதோட தொழில்நுட்பத்தை நன்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையிட மீன்களை வளர்க்க வேணும். இந்த முட்டையிட இனப்பெருக்கம் செய்ய மீன் வகைகள்ல ஏதாவது 2 ஈஸியாக இனப்பெருக்கம் செய்யறது, அதாவது பொன் மீனா இருக்கட்டும் இல்ல சிச்சிலிட் வகையா இருக்கட்டும், அந்த மாதிரி மீனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்துட்டு நம்ம வளர்த்துக்கலாம். இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் மீன்கள் வந்துட்டு குறைந்தது இனப்பெருக்கம் அடைய 6 காலங்கள் தேவைப்படும். அதனால சோ இந்த வகை மீன்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு அழுது பண்ணணும்னா, ஆண் மீன்களுக்கு 1 பெண் மீன், குட்டியிடு மீன்களுக்கு 3, பெண் மீன்களுக்கு 1 ஆண் மீன் தேவைப்படும். முட்டையிட்டு பொறிக்கும் அலங்கார மீன்களுக்கு ஆண் மீனுக்கு 1 பெண் மீன் தேவைப்படும். ஒட்டும் தன்மையுள்ள, அதாவது நம்ம அத்தசிவ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த முட்டையிட்டு பொறிக்கிற இதுலயுமே அத்தசிவ் எக்ஸ் நான் அத்தசிவ்ஸ், ஒட்டும் தன்மையுள்ள முட்டைகள் ஒட்டாத தன்மையுள்ள முட்டைகள் 2 முட்டையிடு மீன் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒட்டும் தன்மையுடைய மீன்களுக்கு வந்துட்டு கேர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த முட்டை ஒட்டிக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்ட்ரேட் அடிப்பாகங்களை வைக்கணும். அப்பதான் அந்த முட்டை போய் கரெக்டான அளவுல ஒட்டிக்கும். இப்போ ஏஞ்சல் ஃபிஷ்க்கா இருக்கலாம், நிறைய வந்துட்டு நம்ம செங்கல் வைக்கலாம், ஒரு ஸ்லாப் கல் வைக்கலாம், FRP பைப் துண்டுகளை வைக்கலாம். அதே மாதிரி ஃபைட்டர் ஃபிஷ்லயும் நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கண்ணாடியில இதையே விட்டு வளர்க்கலாம். சோ இது எப்போ வந்துட்டு இனப்பெருக்கம் அடைஞ்ச காலத்துலன்னா அதோட வாயில வந்துட்டு பபிள்ஸ் விடும். நம்ம அப்ப வந்துட்டு பெண் மீனை வந்துட்டு இதனோட சேர்த்து இனப்பெருக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரெண்டத்தையும் பிரிச்சு வச்சிடலாம். சோ இதே மாதிரி ரொம்ப இந்த போராளி மீன்கள்ல ஆண் மீன்கள் வந்துட்டு பார்ப்பதற்கு ரொம்ப அழகாவும் பெரிய துடுப்புடன் இருக்கும். பெண் மீனை விட ஆண் மீன்களுக்கு இங்க வந்துட்டு கொஞ்சம் வணிக ரீதியான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இங்க அதிகம். சோ இனப்பெருக்கத்துக்கு செவ்வக வடிவ சிறிய கண்ணாடி தொட்டியை வந்துட்டு இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷுக்கு பயன்படுத்தலாம். போராளி இன மீன் பெருக்கத்துல வந்துட்டு ஆண் மற்றும் பெண் மீன்களை தனித்தனி தொட்டியில வச்சு எப்ப வந்துட்டு அதோட பபிள்ஸ் அதிகமா விடுகுதோ அப்ப வந்துட்டு நம்ம பெண் மீனை அதுல வந்துட்டு தொட்டியில விடலாம். ஏஞ்சல் மீன், இதை வந்து தேவதை மீன் சொல்லலாம், இதை பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இதோட இனப்பெருக்கத்திற்கு 2 நீளம் 1 அகலம் கொண்ட கண்ணாடி தொட்டியை பயன்படுத்தலாம். சோ ஏஞ்சல் மீன் இனப்பெருக்கத்திற்கு கண்ணாடி தொட்டிகள்ல கடப்பாக்கல் துண்டுகள், ஏன்னா அது வந்துட்டு ஒட்டக்கூடிய முட்டைகளை இடும். அதனால நம்மளுக்கு இந்த துண்டோ இல்ல செங்கல் துண்டோ அதெல்லாம் நம்ம போடலாம். ஏஞ்சல் மீன் இனப்பெருக்கத்துல ஆண் பெண் மீன்கள் இன முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தானாக தனித்தனியா பிரிஞ்சு வாழும் தன்மையோட இருக்கும். சோ இதன் மூலமாவே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இது ஆண் மீன் பெண் மீன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அதற்கு ஊட்டச்சத்தான உணவு அளிச்சு நம்ம முட்டையை பொறிக்க வைக்கலாம். இந்த இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது மீன் உணவு. வளர்க்கப்படும் அலங்கார மீன்களுக்கு 25% to 35% வரைக்கும் நம்மளுக்கு புரதம் கொண்ட குறுநை உணவு நம்ம தேவை. அதை தான் நம்ம பயன்படுத்தணும். இது எல்லாம நம்மளுக்கு இனப்பெருக்கம் செய்யறதுக்கு பிளட் வார்ம்ஸ் சொல்லு உயிர் உணவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிளட் வார்ம்ஸ், ஆர்டிமியா, டாஃப்னியா இந்த மாதிரி உயிர் உணவுகளை நம்ம கொடுத்தாலும் சீக்கிரமா இந்த மீன்கள் இனப்பெருக்கம் அடையறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் ஃபீட், அதாவது 25% to 35% கொண்ட குறுநை உணவும் நம்ம கொடுக்கலாம். அதோட சப்ளிமெண்டா நம்மளுக்கு இந்த உயிர் உள்ள உணவும் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த அரிசி தவிடு, புண்ணாக்கு, மீன் தூள், இந்த கோதுமை தவிடு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு கடைகளில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இந்த வண்ணமீன் உயிர் உணவும் வந்துட்டு நம்மளுக்கு வெளியவும் கிடைக்கும். அதாவது ப்ராசஸ்டு இல்லைன்னா ஃப்ரீஸ்டு ஆர்டிமியா, ஃப்ரீஸ்டு பிளட் வார்ம்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த வண்ணமீன் வள

0: வளர்ப்பை மேற்கொள்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிறிய முதலீடே போதுமானது. 50,000 முதல் 1,00,000 முதலீடு செஞ்சா மாத வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஒரு 3,000-ல் இருந்து 5,000 வரைக்கும் நம்ம பெற முடியும். அந்த கன்சியூமர் பிரிஃபரன்ஸ் இருக்கணும். உங்க அந்த இடத்துல நம்ம வளர்த்தோம்னா அந்த மீனை வாங்குறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். இப்ப நம்ம கடை போடலாம். இப்ப பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியோ இல்ல வந்துட்டு கல்லூரிகளுக்கு முன்னாடியோ நம்ம போட்டோம்னா அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த மீன்களை பார்த்தா ஒரு ஆர்வம் வரும், வாங்குவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இப்ப ஷாப்லயும் நம்ம விற்கலாம். அந்த அலங்கார மீன் வளர்ப்பு மையத்திலையும் நம்ம போய் கொடுக்கலாம். அதே மாதிரி 1,00,000-ல் இருந்து 2,00,000 வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணோம்னா ஒரு 8,000-ல் இருந்து 10,000 வரைக்கும் வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும். உடனே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமா வராது. ஒரு பண்ண ஆரம்பிச்சு 4 மாசம் கழிச்சுதான் ஒரு வண்ண மீன் வளர்ப்புல லாபம் காண முடியும். படிப்படியா அதோட வந்துட்டு குணாதிசயங்களையுமே வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி இது பண்றது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டோம்னா இந்த மீன்களை இனப்பெருக்கம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிது. அதே மாதிரி இந்த வண்ண மீன் வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப இப்ப வந்துட்டு எல்லா மக்களிடையுமே அதிகரிச்சு வருது. அதே மாதிரி பெண்கள் சுய உதவிக்குழுக்களாகவும் இணைஞ்சு மேற்கொள்ளலாம். ஏன் இதை வந்துட்டு குழந்தைகள் கூட அதை ஆர்வமா பண்றாங்க. ஸோ இந்த வண்ண மீன் வளர்ப்புக்கான பயிற்சி வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தோட அங்கமான கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள்ல வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியை வேணும்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த அலங்கார மீன் வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப எளிமையானது மற்றும் வந்துட்டு வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்கு.
1: என்ன செம்பருத்தி, அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் அதன் இனப்பெருக்க முறைகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஜாக்லின் வினோ அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: உனக்கு புரிஞ்சுதா?
3: தெளிவா புரிஞ்சது மாதிரிதானே. இப்பதான் இந்த வண்ண மீன் வளர்க்கறதுல எனக்கு தைரியம் வந்திருக்கு.
1: என்னோட சேர்ந்து நீயும் இப்ப தொழில் கூட்டாளியா மாற போற அப்படிதானே?
3: அதுல என்ன சந்தேகம்? சரி சரி, இங்க நிறைய வண்ண மீன் எல்லாம் தொட்டில அழகா இருக்கு. நான் ஒரு வண்ண மீன் வாங்க போறேன்.
1: நீதான் ஒரு பண்ணையே வைக்க போறியே, அப்புறம் ஒரு மீன் எதுக்கு உனக்கு?
3: அதுவா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு பணி நிறைவு செய்யறாரு, அவருக்கு கொடுக்க போறேன்.
1: நல்ல பரிசு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சேர்த்து சொல்லிடு.

வேளாண் திட்டங்கள். பிஎம் பிரணாம் திட்டம். பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது நாட்டில் வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைத்து நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். பிரணாம் என்பதன் பொருள் பூமி தாயை மீட்டெடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்துதல் என்பதாகும். இந்த திட்டம் வேதி உரங்களின் அளவுக்கு மீறிய பயன்பாட்டால் ஏற்படும் மண்வள குறைபாடு, நீர் மாசுபாடு, சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் அரசின் உரமானிய சுமை போன்ற பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இந்திய வேளாண்மை பல தசாப்தங்களாக வேதி உரங்களை அதிகமாக சார்ந்துள்ளது. குறிப்பாக யூரியா, டிஏபி, என்பிகே போன்ற உரங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதன் விளைவாக மண்ணின் இயற்கை வளம் குறைதல், நிலத்தடி நீர் மாசுபடுதல் மற்றும் வேளாண் செலவு அதிகரித்தல் போன்ற பல்வேறு சிக்கல்கள் உருவாகியுள்ளன. இந்நிலையை மாற்றி இயற்கை வளங்களை பாதுகாத்து நீடித்த வேளாண் வளர்ச்சியை உறுதி செய்வதே பிரணாம் திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். பிஎம் பிரணாம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேதியியல் உரங்களின் சமநிலையற்ற பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும். இயற்கை உரம், உயிர் உரம், நானோ உரம், பசுந்தாள் உரம், மண்புழு உரம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த உரங்களை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சூழலை உருவாக்க வழிவகை செய்கிறது. மேலும் மண்ணின் வளத்தை பாதுகாத்தல், உயிரியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துதல், நிலையான வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தல், விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்தல், அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துதல் ஆகியவையும் இந்த திட்டத்தின் நோக்கங்களாகும். இதன் மூலம் விவசாயிகள் நீண்ட காலத்திற்கு மண் வளத்தை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுவதோடு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவெனில், இது விவசாயிகளுக்கு நேரடியாக பண உதவி வழங்குவதற்கு மாறாக வேதி உரங்களின் பயன்பாட்டை குறைப்பதில் சிறப்பாக செயல்படும் மாநில அரசுகள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குகிறது. கடந்த 3 ஆண்டுகளின் சராசரி வேதியியல் உர பயன்பாட்டுடன் ஒப்பிடும்போது ஒரு மாநிலம் வேதி உர பயன்பாட்டை குறைத்து மானிய செலவை சேமித்தால் அந்த சேமிப்பில் 50% ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதில் 95% தொகையை பயன்படுத்தி மாநில அரசுகள் வேளாண் உள்கட்டமைப்பு, இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி மையங்கள், விழிப்புணர்வு முகாம்கள், மண் ஆரோக்கிய மேம்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்கின்றன. மீதமுள்ள 5% கண்காணிப்பு, ஆய்வு, திறன் மேம்பாடு மற்றும் நிர்வாக செலவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையே போட்டி மனப்பான்மையுடன் வேதி உர பயன்பாட்டை குறைக்கும் ஊக்கம் ஏற்படுகிறது. பிஎம் பிரணாம் திட்டத்தின் கீழ் பல்வேறு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இயற்கை வேளாண்மை, உயிர் உர உற்பத்தி, நானோ யூரியா பயன்பாடு, மண் பரிசோதனை, மண் ஆரோக்கிய அட்டைகள் வழங்குதல், விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல், உரங்களை சமநிலையாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். மேலும் பயிர் சுழற்சி முறை, பசுந்தாள் பயிரிடல், பயிர் எச்சங்களை பயிர் சுழற்சி செய்தல், கரிம உர உற்பத்தி மையங்களை உருவாக்குதல் போன்ற நிலையான வேளாண்மை முறைகளும் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதன் வாயிலாக மண்ணின் கரிமச்சத்து அதிகரித்து நுண்ணுயிர் செயல்பாடு, நீர்த்தாங்கும் திறன் மேம்பட்டு நீண்டகால மகசூல் நிலைத்தன்மை பெறுகிறது. இத்திட்டம் பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. வேதி உரங்களின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் கரிமச்சத்து அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர் மாசுபடுவது குறைகிறது. விவசாயிகளின் உற்பத்தி செலவு குறைந்து இயற்கை வேளாண்மையின் மூலம் உயர்தர விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. அரசின் உரமானிய செலவை கட்டுப்படுத்துவதன் மூலம் சேமிக்கப்படும் நிதியை வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு பயன்படுத்த முடிகிறது. மேலும் பசுமையில்லா வாயு உமிழ்வை குறைப்பது

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைச்சிடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாளொன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலேயில் இன்று நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சௌஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8 மணி.

0: வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திற்காக ஒலித்த குரல் எஸ் ஜானகி.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
0: ஒலித்த குரல் மீண்டும், மறுபடியும் திரைப்படத்திற்காக.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரிகாணத்திலினி கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கலைஞன் திரைப்படத்திற்காக.

0: சந்தோஷமா இருக்க வேணாம்டா.
1: கேட்டுக்கொள்கிறோம்.

திரை காணம் நிறைவுபெற்றது. இன்னும் சில நொடிகளில் ரவி வாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா கேட்கலாம். பண்டிட் கைலாஷ் சந்த் சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 51%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 39%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு சுதர்ஷன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. நாளும் அறிவோம் தற்காப்பு கலை. தகவல்கள் எழுதி வழங்கியவர் ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் சு. கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. மூத்தோர்களின் எலும்பு பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி. முட நீக்கியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 6:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம் மழைக்கு தயாராகும் சென்னை. சி. அனுசுயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02

8:30 இருக்கும் திரைகாணம். 9 மணிக்கு அரங்கிசையில் எஸ் மகத்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குரு பிரசாத் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஸ்ரீபிரியா விஜய் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கொல்கத்தா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் விவசாயி நிதி உதவி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம். 3 பகுதி உடன் உரையாடுபவர் ஆர் லதா. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் எஸ் சித்ரா அவர்கள், மாணவர் ஜரானா ஷா. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகாணம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி பகுதி 1, அங்கக வேளாண்மையின் முக்கியத்துவமும் வாய்ப்புகளும். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைக்காணம். 9:15 செய்திச்சுடர். 9:30 பக்தி பாவங்கள், வாத்சல்யா துளசிதரன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள இசை பேருரை. வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. 101.4 எஃப்எம் ரெயின்போவில், 8:02 ரஷ் அவர் ரெயின்போ, 8:10 விம்பிள்டன் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒளிப்பதிவு கேட்கலாம். 3:02 ஹலோ டாக்டர். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களை.